நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 18 தேதி இன்று வியாழக்கிழமை FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் மங்கள இசையோடு இனிதே ஆரம்பமாகின்றன.

நாளொரு குரல். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்த அதிகாரம் அடக்கமுடைமை. குரல் எண் 125. விளக்கம்: பணிவுடையராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும், அவருள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
9: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
8: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
9: தினமும் காலை 8:02 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
8: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
10: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
11: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
12: அப்படியே பேசிட்டாலும்
10: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
13: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
11: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
10: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
13: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
11: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போவுக்கு.
14: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
15: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
14: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
15: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
14: என்ன வழி?
15: இத கேளுங்க அண்ணா.
16: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
17: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
14: ஆமா அண்ணா.
18: சரித்திரம்

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போ கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:20. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பீஜாமிரதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குரல் மாற்றம் மற்றும் குரலை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 மற்றும் 8:30 முதல் 8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோ. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்து

துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் புற்றுநோயில் அறுவை சிகிச்சை துறை இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள். மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்த்வன். 6:20 முதல் 7 மணி வரை 7:02 முதல் 7:15 வரை 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். மேலும் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் வயலின் கே அருண் பிரகாஷ் மிருதங்கம். 12:00 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். 12 மணிக்கு வளமான பாரதம் புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு. மாலை 4 மணிக்கு பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சபேஷ் முரளி திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கம் கே எஸ் ரவிக்குமார். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது புன்னகை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலச்சமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ லாவண்யா அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 9:30 நாடகமலர் அப்பாவின் நடிப்பு நாடகம் எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
காலை 6:45

இருக்க மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏய், இங்க தாதா கிங்.
2: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: 10 நிமிடம்
5: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
6: நம் எல்லாருடைய கோபமும் நம்மையும் பிறரையும் துன்புறுத்துகிறது. இது மறக்க முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம்

0: எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்து விட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தாண்டுவதற்கான எளிய வழி. தானங்களில் சிறந்தது நிதானம், அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

நேர்களே, உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் வாணி ஜெயராம் குரலில்.

0: ஒலித்த பாடலோடு தெய்வீகராகும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே,
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 25 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. 3 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிரதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: காத்து முத்த தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டில் கேட்டால் தோட்டத்துக்கு போயிடுறேன்னு சொன்னாங்க. சரி, தோட்டத்துக்கு தான் போய் தேடி பார்ப்போம் எங்க இருக்காருன்னு. எங்கன்னா வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. ஆ, இதோ இருக்காரு. ஏன்பா காத்த முத்தா, காத்த முத்தா, என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க?
1: யாரு? ஓ, கருத்த முத்தா. வாப்பா வாப்பா வாப்பா.
0: காத்த முத்தா, வீட்டில் கேட்டோம்னா ஏதோ மருந்து தயாரிக்க தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதான் பயந்து போய் ஓடையந்த மண்ணா.
1: கருத்த முத்து, மருந்து தயாரிக்கிறேன்னா நாம வளர்க்கக்கூடிய பயிருக்கு மருந்து தயாரிக்கிறோம்ப்பா. நீ என்னமோ மருந்து எனக்கு தயாரிக்கிற மாதிரி வந்துட்ட.
0: ஆமா ஆமா, நானும் பயந்து போயிட்டான். சரி சரி சரி, என்ன மருந்துப்பா? பேரல் பேரலா நிக்குது, என்னப்பா இது?
1: ஒண்ணு இல்லப்பா, பீஜாமிர்தம் தயார் பண்றேன்.
0: என்னது, பீஜாமிர்தமா?
1: ஆமாப்பா,
0: நான் பஞ்சாமிரதம் கேட்டுக்கிறேன், ஜீவாமிரதம் கேட்டுக்கிறேன், நீ என்ன பீஜாமிர்தம் சொல்ற? என்னப்பா இது?
1: ஏப்பா கருத்தமுத்த, நாம பயிர் பண்ற நெல்லு, நிலக்கடலை, வாழை, கரும்பு, மஞ்சள், இது எல்லாத்துக்கும் விதை நேர்த்தி பண்றதுக்கு இந்த பீஜாமிர்தம் ரொம்ப முக்கியம்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆமாப்பா, விதை மூலியமா நோய் வராம இருக்கிறதுக்கு இந்த பீஜாமிர்தம் அற்புதமான வழிய கட்டுதுப்பா.
0: ஓ, அப்படியா கருத்தமுத்த? இந்த பீஜாமிர்தம் நீ எப்படி தயார் பண்ற, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
1: கருத்தமுத்த, பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த பேரல் நிக்குது இல்ல, 20 லிட்டர் தண்ணி.
0: ஓஹோ.
1: அப்புறம் நாட்டு பசுமாட்டு சாணம் ஒரு 5 கிலோ.
0: ஓஹோ.
1: போட்ட சாணத்தை எடுத்துக்கணும்பா, சரியா? அப்புறம் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் கோமியம்
0: சரி
1: ஒரு 5 லிட்டர். கோமியத்தை பொறுத்த அளவுக்கு 2-3 நாள் வச்சிருந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது ரொம்ப வீரியமா இருக்கும்பா. இது போக ஒரு சுண்ணாம்பு ஒரு 50 கிராம். அப்புறம் நாம எந்த நிலத்துல நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோமோ அந்த நிலத்துடைய மண்ணு, அந்த வரப்பு மண்ணுல இருந்து 1 கைப்பிடி.
0: ஓஹோ.
1: இதை கொண்டு வந்து இதுல கலந்துக்கணும்பா.
0: சரி,
1: இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த சாணத்தை நேரடியா நம்ம தண்ணீர்ல கலந்து போடாம ஒரு சாக்கோ அல்லது ஒரு நல்ல ஒரு துணிப்பையிலையோ அந்த சாணத்தை போட்டு
0: சரி
1: அதை ஒரு குச்சியில வச்சு கட்டி இந்த தண்ணியில் அப்படியே மிதக்க விடணும்ப்பா. அப்படியே லேசாக ஆட்டினோம்னா அந்த சாணம் வந்து அப்படியே தண்ணியில் கரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5-6 முறை நம்ம அப்படி செஞ்சோம்னா அந்த சாக்கோ அந்த பையுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சாணத்தில் சக்கை இருக்குல்ல, அது அங்கேயே தங்கிடும். அந்த எசன்ஸ்லாம் மட்டும் உள்ளே இறங்கிடும். அப்போ அந்த கழிவை வந்து நம்ம வெளியில் அப்புறப்படுத்தணும்ப்பா. இப்ப மிச்சம் மீதி எல்லாம் இருக்கு இல்லையா, நாட்டு பசுமாட்டு கோமியம் ஒரு 5 லிட்டரு, சுண்ணாம்பு ஒரு 50 கிராம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் அதை வடிகட்டி

0: எடுத்தோம்னா இந்த பீஜா மிருதம் தயார். அவ்வளவுதான்ப்பா. இதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நெல்லு தானியங்களை சிறிது நேரம் இந்த பீஜா மிருதத்துல ஊற வச்சு அப்புறம் விதைக்கலாம்.
1: ஓஹோ,
0: நல்லா முளைக்கும். விதை மூலியமா எந்த நோயும் வராது.
1: ஓஹோ,
0: நிலக்கடலை அப்புறம் பயிர் வகை பயிர்களையும் நாம ஊற வச்சு செய்யக்கூடாது. லேசா அது மேல அப்படியே தெளிச்சு நாம வந்து விதை நேர்த்தி பண்ணிக்கணும்.
1: சரி சரி சரி.
0: வாழை, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் பீஜா மிருதத்துல நம்ம கொஞ்சம் முழுக வச்சு அப்படியே எடுத்து அப்புறம் நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
0: இப்படி செஞ்சா விதைகள் மூலியமா பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு பயிர் ஆரோக்கியமாகவும் நல்ல வீரியமாகவும் வளரும்பா. இதானே நமக்கு வேணும்.
1: ஆமா,
0: அதனால தான்ப்பா இந்த பீஜா மிருதத்தை தயார் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்து தான்ப்பா தயார் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி சரி. நல்ல மகசூல் கிடைக்கலாம். கதை முத
0: நல்ல மகசூல் கிடைக்கும். உனக்கும் தர, நீனும் எடுத்துட்டு போய் பயன்படுத்து.
1: சரி சரி.
0: அது அந்தான பத்தியா? அதுதான் ஜீவாமிருதம்.
1: ஓ ஆமா, அது தெரியும்.
0: சரி, தெரியும்ல உனக்கு எப்படி தயார் பண்றது எனக்கு கொஞ்சம் நீ சொல்ல பாப்போம்.
1: கதை முத, தேவையான பொருட்கள் வந்து 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும்.
0: சரி, ஒரு பேரல்ல 200 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு.
1: 10 கிலோ நாட்டு பசுமாட்டு சாணம் எடுத்துக்கணும்.
0: சரி, 10 கிலோ சாணம். அப்புறம்
1: 10 லிட்டர் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் எடுத்துக்கணும்.
0: சரி, பசுமாட்டு கோமியம் வந்து ஒரு 10 லிட்டர்.
1: ஆமா, 1 கிலோ வெள்ளம்.
0: ஓஹோ,
1: 1 கிலோ பயிர் மாவு.
0: பயிர் மாவு 1 கிலோ. சரி,
1: இது இல்லாம அந்த சாகுபடி செய்யறல நிலத்தின் வரப்பு மண்ணு.
0: ஓஹோ,
1: அது ஒரு கைப்பிடிப்பா.
0: வரப்பு மண்ணு ஒரு கைப்பிடி.
1: ஆமா,
0: சரி சரி சரி. கருத்தமுத்த, இந்த பீஜாமிருதத்துக்கு சாணம் புதுசா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா?
1: ஆமா,
0: அதே மாதிரிதான் ஜீவாமிருதத்துக்கும் சாணம் புதுசா இருக்கணும். பழைய சாணம், ஏன்னா அதுல வந்து ஈயோ கொலவியோ இல்ல வேற ஏதாவது பூச்சிகளோ முட்டைகிட்டு இருக்கலாம், அப்புறம் அதுல புழு இருக்கலாம்.
1: ஆமா,
0: அதனால மாடு போடுது இல்ல சாணம், புது சாணம்.
1: ஆமா,
0: அதை தான் எடுத்து நம்ம பயன்படுத்தணும்.
1: அது சுட சுட இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, அதை எடுத்து தான் பயன்படுத்தணும். சிறுநீர் மட்டும் 1-2 நாள் வச்சிருந்த சிறுநீர் கூட நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா அது வெளியில வைக்க வைக்க அதனுடைய வீரியம் அதிகம்.
1: ஆமா,
0: அப்புறம் ஒரு பேரல்ல இதெல்லாம் கலந்து 2 நாள் வச்சிருந்து அப்புறம் எடுத்து பயன்படுத்தினோம்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிழல்ல காற்று போகுமாறு ஒரு சணல் சாக்கு அல்லது வந்து நல்ல ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும்ப்பா. காத்தோட்டமும் இருக்கணும். அதே நேரத்துல ஒரு கொசு முதற்கொண்டு உள்ள போயிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும்பா, இல்லனா ஈ கொசு எல்லாம் போய் அதுல போய் முட்டை
1: விட்டுரும்.
0: அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம வச்சுக்கணும். காலையில மாலையில நாம வந்து இத கொஞ்சம் திறந்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வலது புறமா கொஞ்சம் கலக்கி கலக்கி விடணும். இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா நாம வந்து தீர்ற வரைக்கும் இந்த ஜீவாமிர்தத்தை பயிருக்கு பயன்படுத்தலாம். ஊட்டம் கொடுக்கறதுல இந்த மாதிரி வேற எதுவுமே இல்லன்னு கூட சொல்லலாம்ப்பா.
1: அதுதான்ப்பா,
0: பாச நீரோட கலந்து கூட கொடுக்கலாம். இலை வழி தெளிப்பனாவும் பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, இளம் பயிரா இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி அப்படிதான் நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா செடிக்கு ஆபத்தாயிடும். கொஞ்சம் வளர்ந்த செடி, பெரிய செடியா இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி. இந்த அளவுல இந்த ஜீவாமிர்தத்தை கலந்து நம்ம தெளிக்கணும். வளர்ச்சி ஊக்கின்னு இப்ப கடையில எல்லாம் விக்கிறாங்க.
1: ஆமாமா,
0: அதுல வந்து ஜிப்ரலிக் ஆசிடு அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் இதுதான் இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த ஜீவாமிர்தத்துல ரொம்ப அருமையா இருக்குதுப்பா. அதனால பயிர்களுடைய வளர்ச்சியில ஒளி சேர்க்கை நல்லா நடந்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜீவாமிர்தத்தையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் உனக்கு தர்றேன்.
1: கதை முத, இந்த ஊட்டம் கொடுக்கும் ஜீவாமிர்தனுடைய தேவையான பொருட்கள் சொன்னா பட்டுன்னு அந்த செய்முறையில நீ கரெக்டா சொல்லிட்டு பாடி.
0: ஆமாப்பா, ஏன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டோம்னா நாம செய்யறதும் ஈஸி, அதை பயன்படுத்துறதும் ஈஸி. கருத்தமுத்த, நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லா தெரியும்பா.
1: எப்படி சொல்ற கருத்தமுத்த?
0: பொதுவா இந்த நேரத்துக்கு உன்னை தேடி நான் வந்திருப்பேன்.
1: ஆமா,
0: நான் இன்னைக்கு வரலன்னு நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும். அதனால நான் தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த மல்கோவா மாம்பழம் இருக்கு பாரு மரத்துல,
1: காட்சி அடி தொங்குது, கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாக்குறதுக்கு.
0: ரெண்டு பை பறிச்சு வச்சிட்டேன். ஒரு பை உனக்கே எடுத்துட்டு போய்
1: சரியா
0: நீ வீட்டுல கொடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க.
1: ஓ சந்தோஷம்.
0: கருத்தமுத்த, உனக்கு ஊரு போய் மாம்பழம் யாந்திரமா கொடுத்தேன்.
1: ஆமா கருத்தமுத்த, எப்பயுமே ஒரு கிலோ

0: ரெண்டு கிலோ தான் தருவா, இன்னைக்கு ஒரு பை கொடுத்துக்கறா. ஏன்
1: ஒன்று ரெண்டு மாம்பழம் தான் நீ சாப்பிடணும், பாக்கி எல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான்.
0: ஆ சரி காதமுத்த, ஒன்று ரெண்டு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுங்கிற.
1: ஆமாப்பா, ஒன்று ரெண்டு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாதுப்பா.
0: சரி சரி சரி,
1: தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டீன்னா உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப சீராகி நரம்பு தளர்ச்சிலாம் வராதாம்ப்பா, உடல் நல்ல வலுவடையும். மாம்பழத்துல வந்து ரத்தத்துல உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கூட இருக்குதாம்ப்பா. எப்பா பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி இயற்கை என்ன நம்மள சாப்பிட சொல்லுதோ அதான்ப்பா நம்ம சாப்பிடணும்.
0: நீ சொன்னது கரெக்ட்பா காதமுத்த. அப்ப புறப்பட்டுமா?
1: ஆ சரிப்பா, போயிட்டோப்பா. பைய மறந்துடாதான் எடுத்துட்டு
0: போயிடு. இல்ல இல்ல, மாம்பழம் மச்சா விட்டுருவோண்ணா.
1: சரிப்பா சரிப்பா, போயிட்டோப்பா.
0: சரி காதமுத்த.

0: நேர்களே, இன்றைய உழவுக்கான செய்திகள். இதுவரை கேட்டது பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலரசிதா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள்

0: அறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குநர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டிடியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3,00,000 மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்திவரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ

0: பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: தட்டானில் சுமார் 7000 இனங்கள் உலகெங்கும் காணப்படுகின்றன. இது உலகில் அண்டார்டிகாவை தவிர எல்லா கண்டங்களிலும் வாழ்கிறது. இவை சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தில் தோன்றியவை. இது ஓடோநாட்டா என்னும் பற்கள் உள்ள பூச்சி இனத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை பறவைகளுக்கு பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கும் முக்கிய உணவாக அமைந்து உணவு சங்கிலியை தொடர உதவுகின்றன. கொசுக்கள், ஈக்கள், எறும்புகள் போன்ற மனிதர்களுக்கு தொந்தரவு தரும் பூச்சிகளை உணவாக கொள்கின்றன. லார்வா பருவத்தில் இருக்கும்போது நீரில் உள்ள கொசு முட்டைகளை அழிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தட்டான் பூச்சிகள் தூய்மையான நீர்நிலையில் மட்டுமே வாழக்கூடியவை. எனவே இவை அதிகம் காணப்படும் பகுதிகள் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வளத்தை கொண்டுள்ளன என்பதை அறிய உதவுகின்றன. தட்டான் பூச்சிகளின் தேவதை என்று சூழியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு இடத்தில் தட்டான் பூச்சியை பார்த்தால் அவ்விடத்தில் சுற்றுச்சூழல் நன்றாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தட்டான் பூச்சி நம்மூரில் பொதுவாக மழைக்காலங்களில் காணப்படும். இது தும்பு என்றும் அழைக்கப்படுகிறது. தட்டான் எட்ட பிறந்தால் கிட்ட மழை, கிட்ட பறந்தால் எட்ட மழை என்று பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது தட்டான் தாழ்வாக பறந்தால் அருகிலே மழை பெய்யும், உயரமாக பறந்தால் சில கிலோமீட்டர் தள்ளி மழை பெய்யும் என்பது இதன் பொருள். இது மற்ற பூச்சிகளைப் போல மனிதர்களை கொட்டுவதோ கடிப்பதோ நோய்களை பரப்புவதோ இல்லை. தட்டானின் உடலமைப்பு மிகவும் அழகானது. கண்ணை கவரும் விதத்தில் மெல்லிய கம்பி போல் நீண்டிருக்கும். இதனுடைய உடலின் தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி, நீண்ட வயிற்று பகுதி என 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதனுடைய தலையின் பெரும்பான்மையான இடத்தினை கண்கள் கொண்டுள்ளன. கண்களைத் தவிர வாயும் 2 உணர்விழைகளும் தலையில் அமைந்துள்ளன. தட்டானின் கண்கள் கூட்டு கண்களாகும். இக்கூட்டு கண்கள் சுமார் 28,000 லென்ஸுகள் காணப்படுகின்றன. ஆகியவை இவற்றால் 360 டிகிரியிலும் பார்வையை செலுத்த இயலும். இந்த அபார பார்வை திறனே இது திறமையான வேட்டையாளையாக மாற்றியுள்ளது. இப்பூச்சியால் மனிதனால் கண்டு உணர இயலாத புற ஊதா கதிர்களையும் உணர முடியும். இப்பூச்சி தன்னுடைய மூளையின் 80% அனைத்து காட்சி தகவல்களையும் செயலாக்கம் செய்ய பயன்படுகிறது. இதனுடைய நெஞ்சு பகுதியில் வலைப்பின்னல் போன்ற ஒளி ஊடுருவும் 4 இறக்கைகளும் நுண்ணிய மயிர்களும் கொண்ட 6 கால்களும் இணைந்துள்ளன. தட்டான்கள் 4 இறக்கைகளும் தனித்தனி அசைக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். இப்பூச்சிக்கு கீழிருக்கை மேலிருக்கையை விட அகலமாக காணப்படும். இதனால் இறக்கைகளை உடலோடு மடக்கி வைக்க இயலாது. இப்பூச்சியால் இறக்கைகளை மேலும் கீழும் அசைக்கவும் முன்னும் பின்னும் சுழற்றவும் முடியும். எனவே தட்டானால் மேல் நோக்கி, கீழ் நோக்கி, பின்னோக்கி, முன்னோக்கி பறக்கவும் பறந்தபடி ஒரே இடத்தில் நிற்கவும் முடியும். அதேபோல் இப்பூச்சியால் வேகமாகவும் மெதுவாகவும் திடீரென்று திரும்ப இயலும். இது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. பூச்சி இனங்களில் அதிவேகமாக பறக்கும் திறனுடையது என்ற பெருமையை இப்பூச்சியை சாரும். இப்பூச்சி தன்னுடைய ஆறு கால்களையும் கூடை போல் பயன்படுத்தி எதிரிகளை அபாரமாக வேட்டையாடுகிறது. ஆறு கால்களை

0: கொண்டிருந்த போதிலும் இப்பூச்சியால் நடக்க இயலாது என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை. இதனுடைய நீண்ட கம்பி போன்ற வயிற்று பகுதியில் கழிவு வாய், கொடுக்கு, இனப்பெருக்க உறுப்பு ஆகியவை காணப்படுகின்றன. இப்பூச்சியானது சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை உள்ளிட்ட வண்ணங்களில் காணப்படுகின்றன. தட்டான் நீரிலும் நிலத்திலும் வாழும் வகையைச் சார்ந்தது. இது லார்வா பருவத்தில் தண்ணீரிலும் வளர்ந்த முழு பூச்சி பருவத்தில் நிலத்திலும் வாழும் இயல்புடையது. தட்டானது தனது வாழ்நாளில் முட்டை, லார்வா, வளர்ந்த பூச்சி என மூன்று நிலைகளை கொண்டுள்ளது. வளர்ந்த தட்டானது நன்னீரின் மேற்பரப்பிலோ அல்லது நீர் தாவரங்களிலோ சுமார் 1500 முட்டைகள் இடுகிறது. இப்பூச்சியின் பெரும்பான்மையான இனங்கள் முட்டைகள் 5-15 நாட்கள் புரிந்து விடுகின்றன. குளிர் பிரதேசங்களில் இவற்றின் முட்டைகள் புரிய 7 மாதங்கள் வரை ஆகின்றன. அம்முட்டையிலிருந்து லார்வாக்கள் வெளிவந்தும் அவை நீருக்கு அடியில் சென்று வாழ்கின்றன. தட்டானின் லார்வா பருவம் அதனுடைய இனத்தை பொறுத்து 2 முதல் 5 வருடங்கள் வரை இருக்கின்றது. லார்வா பருவத்தில் இருக்கும் தட்டான் 15 முதல் 17 முறை தன்னுடைய தோலினை உரிக்கிறது. தோலிரிப்பு முழுவதும் முடிந்த அடிவயிற்று பகுதி பிளந்து நீண்ட குழல் போன்ற பின்னுறுப்பு நீச்சி அடைவதோடு இறக்கைகள் வளர்ந்து முழு பூச்சியாக தண்ணீருக்கு வெளியே வந்து பறக்கிறது.
1: சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக நேற்று மெல்போர்ன் சென்றுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிசுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கியமான தொழில்நுட்பங்கள், கல்வி மற்றும் மக்களுக்கிடையிலான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கவுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நேற்று தொடங்கியது. இக்கூட்டத்தில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, துறை செயலர் திரு அனில் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் புதுச்சேரி அரசின் செய்தி விளம்பரத்துறையுடன் இணைந்து போலி செய்திகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் இனம் காண்பது குறித்து ஊடகத்துறையினருக்கான ஒருநாள் பயிலரங்கு ஒன்றை நடத்தவுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள இப்பயிலரங்கை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். இப்போட்டித் தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி என்னும் யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்லைன் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படவுள்ளது என்றும் இப்பயிற்சி இன்று தொடங்கி 3 மாதம் வரை நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தெற்கு குஜராத்திலிருந்து கேரளம் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பிற தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே பிரிஸ்டல் மைதானத்தில் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் 4வது ஆட்டம் இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போ 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
1: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொது செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா.
4: அறிமுகப்படுத்திங்களா?
5: நான் புதுவை நுகர்வோர் எதிரொலியினுடைய தலைவராக கடந்த சில 10 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறேன். புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய நுகர்வோர் விவகாரங்கள் துறை எங்களுடைய அமைப்பை அங்கீகரிச்சு பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால இந்த புதுவை அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோட நிறைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வர்றோம்.
4: நுகர்வோருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாம் பொதுவாக நுகர்வோரின் வெற்றி கதைகள் இதுதான் நம்ம அதிகமாக சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து வெற்றி கதைகள் போகிறதுக்கு முன்னாடி நுகர்வோர் பற்றின சில விஷயங்கள் இதை நம்ம வந்து நேயர்களுக்கு சொல்லணும். நுகர்வோர்னா யாருங்க சார்?
5: நுகர்வோர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பொருளுக்காகவோ அல்லது சேவைக்காகவோ பணம் செலுத்தி அந்த சேவையையோ பொருளையோ பெற்றுக்கொள்பவர்கள் நுகர்வோர்.

0: அப்போ நம்ம எல்லாருமே நுகர்வோர் தான்.
1: ஆமாங்க ஐயா, அதில் வந்து மாற்றமே இல்லை. பிறந்த குழந்தையிலிருந்து கல்லறைக்கு போகக்கூடிய முதியவர் வரைக்கும் அனைவருமே நுகர்வோர் தான். ஏன்னா ஏதேனும் ஒரு விதத்தில் அவங்க சேவையையோ அல்லது பொருளையோ பணம் செலுத்தி பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால அனைவருமே நுகர்வோர்கள் தான்.
0: இப்போ பொதுவாக நுகர்வோருக்கான பிரச்சனைகள் பற்றி பார்க்கும்போது அவங்களுடைய உரிமைகளெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சில விஷயங்களில் வந்து நமக்கு ஏன் அதெல்லாம் இதை நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு சேவை குறைபாடு இருந்தால் கூட ஒதுங்கி போகிற மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க.
1: அது
0: அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்குறோம் ஐயா. அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை எதிர்கொண்டு அதற்கு தேவையான தீர்வு காணணும் அப்படிங்கிற அந்த போராட்ட மனப்பான்மை. போராட்ட மனப்பான்மைன்னு சொல்கிறது நமக்கு இருக்கணும். எந்தெந்த இடங்களில் நமக்கு சமூக நீதியும் நீதி தராதரங்களும் நிச்சயப்படுத்தப்படணுமோ அந்த இடங்களில் சகிப்புத்தன்மையோட அதை அனுசரிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக அதுக்கு எதிராக நம்முடைய குரலை எழுப்பி அங்கே என்ன நீதி நடக்கணுமோ அதுக்காக நம்ம குரலை ஒவ்வொரு தனி குடிமகனும் செய்யணும்.
0: அது வந்து நுகர்வோரின் உரிமையில் வருது.
1: ஆமாம், அவங்க வந்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த காரியங்களை செய்யணும். அதுக்கு பதிலாக மற்ற நடக்குது, நமக்கு எதுக்கு இதில் போய் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு போகிறாங்க பாருங்க. அதனால தான் குற்ற செயல்கள் அதிகமாகுது.
0: இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அந்த சேவை குறைபாட்டை வந்து நம்ம ஒதுங்கி போகாமல் அதை தட்டி கேட்டு அதை சரி பண்ணுறது மூலயமா பின்னாடி வந்து நுகர்வோராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வகையில் நம்ம செஞ்சுவோம். அதனால் நம்ம அதில் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ஒரு நல்ல குறிப்பு. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை நம்மோட அப்போவே முடிஞ்சு போகிறது இல்லை, தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்கும்.
0: அடுத்தடுத்து நுகர்வோராக இருக்கவங்களையும் அது பாதிக்கும்.
1: அது பாதிக்கும். ஆக ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஓஹோ இப்படி இருக்கா, அப்போ நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் மற்றவங்களுக்கும் வரும். அதனால நம்ம அதுக்கு ஒரு நல்ல முன்னோடியாக இருக்கணும்.
0: இந்த விதத்தில் வந்து நுகர்வோரின் வெற்றி கதைகள் இது வந்து நுகர்வோருக்கு வந்து ஒரு மனதளவில் வந்து ஒரு உற்சாகத்தை அளிக்கும். நாமளும் அதே மாதிரி ஈடுபட்டு நுகர்வோர் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் நுகர்வோருக்கான உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கும் துணை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த விதத்தில் முதல் வெற்றி கதையாக எதை சொல்ல போறீங்க?
1: முதல் வெற்றி கதை இப்போ இந்த மாம்பழம் சீசன் இல்லைங்களா, அதனால மாம்பழத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் ஐயா. அதாவது மாம்பழம்னு சொன்னால் சேலம் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அந்த சேலம் மார்க்கெட்டில் அவர் மாம்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டார். மாம்பழம் சாப்பிட்ட ஒரு சில மணி நேரத்தில் அவருக்கு பயங்கர வயிற்று வலி, வயிற்று வலியோடு கூட பேதி ஆக ஆரம்பிச்சிட்டது. என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறமா டாக்டர் முதல் கேள்வி அவர்கிட்ட என்ன கேட்டார், நீங்கள் கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நான் மாம்பழம் சாப்பிட்டேங்க. மாம்பழம் சாப்பிட்டீங்களா, சரி சரி. அப்போ உடனடியாக அவர் சாப்பிட்ட மாம்பழம் அதை டெஸ்டிங்க்கு அனுப்பும்பொழுது அது
0: மீதி இருந்தது டெஸ்டிங் அனுப்புறாங்க.
1: ஆமாம், நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்தார், அதில் ஒரு சிலதான் அவர் சாப்பிட்டாரு. அந்த மாம்பழத்தை பரிசோதனை பண்ணும்பொழுது அது இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் இல்லை, அது இந்த கார்பைட் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கல்லுனால வேகமாக வியாபாரத்துக்காக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழமாக இருந்தது. அப்புறம் அதை வந்து அவங்க சோதனை முடிவுகளின் அடிப்படையில் அந்த மாம்பழம் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் அப்படின்றது உறுதியானது. அதனால் அந்த நபர் அனுபவித்த கஷ்டங்களுக்கு பிரதிபலனாக 10,000 ரூபாய் அவருக்கு கொடுத்தாங்க. அதோட மட்டும்
0: டாக்டர்கிட்ட போனார், டாக்டர் வந்து அதை கண்டுபிடிச்சாரு, அதுக்கு பிறகு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகினாரா?
1: ஆமாம், இது பிரச்சனை வந்ததுன்னு சொல்லும்போது டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் வந்து பார்த்து இது மாம்பழத்தினால வந்தது தான் சொல்லிட்டு ப்ரூவ்
0: ஆகிட்டு.
1: அதனால அவர் என்ன செஞ்சார், எந்த கடையில் மாம்பழம் வாங்கினாரோ அந்த மாம்பழ கடையின் மீது புகார் அளித்தார். இப்போ அவங்க தகுந்த சட்டப்பிரகாரமான நடவடிக்கை எடுத்து அது நிரூபணமானது. அதனால அவருடைய உபாதைகளுக்கு நஷ்ட ஈடாக 10,000 ரூபாயும், அதுக்கப்புறம் அவருடைய மன உளைச்சல் மற்ற காரியங்களுக்காக 25,000 ரூபாய், மொத்தம் 35,000 ரூபாய் அவருக்கு தொகை.
0: நீதிமன்றம் நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்தாங்க.
1: ஆமாம், வாங்கி கொடுத்தாங்க சார். இது மாம்பழத்தை பற்றிய கதை
0: சார். இப்போ சாதாரணமாக நாமளும் தான் மாம்பழம் வாங்குகிறோம், மாம்பழம் வந்து ஒன்றும் சரியில்லை இல்லை சாப்பிட்டா வந்து வயிற்றளவு போகுது அப்படின்னா உடனே அந்த பழத்தை தூக்கி எஞ்சிட்டு அதோட விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோமே சார்.
1: அப்படி இல்லைங்க ஐயா, அதாவது இது அவரு ஒருத்தரோட முடிய

0: கூடிய விஷயம் கிடையாது. அந்த வியாபாரி அவருடைய வியாபார நோக்கத்துக்காக தவறு செஞ்சிருக்கிறார். அதுல பாதிக்கப்பட்ட நபர் உடலளவையும் பாதிக்கப்பட்டாரு, மன அளவிலையும் பாதிக்கப்பட்டாரு, பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். இப்ப இப்படிப்பட்ட பாதிப்புகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வியாபார நோக்கங்கள் அது தடை செய்யப்பட வேண்டும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அடிப்படையில் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவருக்கு நஷ்ட ஈடும் கிடைச்சது, நீதியும் கிடைச்சது.
1: இப்ப சில இடங்கள்ல சார், நம்ம போய் மாம்பழம் விற்கிறவரை அந்த வியாபாரியை போய் கேட்டோம்னா, ஐயா நான் அங்க வந்து பழுக்க வைக்கிறேன், பழுக்க வச்சு

0: பட் மாம்பழம் மண்டிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்டிகளில் இருக்கக்கூடியவங்க மாம்பழத்தை மொத்த வியாபாரம் செய்யறவங்க அப்படி பொறுப்பை தட்டி கழிச்சு போக முடியாது. நடவடிக்கைக்கு உட்பட்டு தான் ஆகணும். அவங்க தவறான செயலை செஞ்சதுனால அதற்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்.
1: இப்போ அடுத்ததா ஒரு வெற்றி கதை சொல்லுங்களேன்.
0: அதாவது மக்கள் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்குகளை எடுத்துட்டு போகக்கூடியவங்க வக்கீல்கள் இல்லைங்களா. ஒரு வக்கீலே அந்த நீதிமன்ற நடைமுறைகளை கடைபிடிக்கலன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது பற்றிய ஒரு விஷயந்தான் இங்கே வந்திருக்கு. நீதிமன்ற உத்தரவை மதிக்காத வழக்கறிஞருக்கு 4 மாத சிறை தண்டனை. இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால் சென்னையில். அவருக்கு நீதிமன்ற அவமதிப்புக்காக 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸினுடைய சாராம்சம் பார்த்தோம்னு சொன்னால், சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரக்கூடியவர். அவர் சென்னை சூளமேட்டில் ஒருவருடைய வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கிறார். அந்த வீட்டு உரிமையாளர் அவங்க வாடகை ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவர் பல தடவை காலி செய்ய சொல்லி வலியுறுத்தியும் அவர் காலி செய்யவே இல்லை. அதனால் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றமும் அந்த வழக்கை எடுத்து அதை நடத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் 31 மே வீட்டை காலி செய்கிறதுக்கு நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவர் 2 வாரத்துக்குள்ளே காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயளவில் ஒப்புக்கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த வீட்டை காலி பண்ணவே இல்லை. அதுக்காக அவரை மறுபடியும் மனு தாக்கல் செய்கிறதோ அல்லது மேல்முறையீடு செய்கிறதோ எந்த விதமான நடவடிக்கையிலையும் அவர் ஈடுபடலை. அப்போ வீட்டு ஓனர் நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்தார்னு சொன்னால், ஒரு வழக்கறிஞர் நீதிகளுக்கு காப்பாளராக இருக்கணும், பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்படிப்பட்டவரே அந்த மாதிரி குற்றங்களை செஞ்சா அவருக்கு தண்டனை கொடுக்கறது தவிர வேற வழி கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, சட்டத்தை அவர் கையில எடுத்துக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கிறதுனால அவர் மேல தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்காக அவரை நீதிமன்றத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் வரல. அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு கோர்ட்ல நடக்கும்போது அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி அந்த வழக்கறிஞர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்க உறுதி செய்து அவருக்கு பார் கவுன்சில் மெம்பரா இருக்கிற அந்த உரிமையே ரத்து செஞ்சிருக்காரு. அந்த உரிமையை ரத்து செஞ்சதோடு மட்டும் இல்லாம தொடர்ந்து 5 வருடம் அவர் நீதிமன்றத்துக்கு வழக்காட ஆஜராக முடியாதபடி அவருக்கு தண்டனை விதிச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் அவருக்கு தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க. 2000 ரூபாய் அபராதம் கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 6 மாத சிறை தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதி உத்தரவு செஞ்சிருக்கிறாரு. அதன்படி அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.
1: இப்போ ஐயா, பொதுவாக இந்த மாதிரி வாடகை இருக்கிறவங்க திடீர்னு வீட்டுக்கார் வந்து காலி பண்ண சொன்னால் எனக்கு முன்னாடியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நோட்டீஸ் கொடுக்கணும், எனக்கு 3 மாதம் டைம் வேணும், இப்படிலாம் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது ரெண்டு பேருக்கும் மத்தியில்.
0: கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட கேஸில் கூட அவர் வீட்டுக்கார் வந்து வாடகைக்கு இருந்தவர்கிட்ட கேட்டு இருக்கிறாரு, 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்திலையும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வீட்டில் உரிமை கொண்டாடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறார். நான் இத்தனை வருஷமா இங்க குடியிருக்கிறேன், அதனால இந்த
1: அனுபவ உரிமை எனக்கு வந்துருச்சு,
0: உரிமை அனுபவ உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு உரிமையாளரை ஏமாத்துறதுக்கு முயற்சி செஞ்சதுனால நீதிமன்றம் அதுல ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காங்க.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொது செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.

0: ஊரையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம், உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டுத் திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியம்

0: தரத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ கோப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்.

0: விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குரல் மாற்றம் மற்றும் குரல் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய்ஸ் கேர், அப்புறம் ஹோஸ்னஸ், அதாவது நம்மளோட குரல் மாற்றம், அப்புறம் எப்படி இருந்து இதை நம்மளோட வாய்ஸை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா ஏதாவது சளி பிடிச்சது அப்படின்னா டெம்பரவரியா நம்மளுக்கு இந்த வாய்ஸ் சேஞ்ச் இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு 2-3 days வந்து செட்டில் ஆயிடும். சில பேருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாய்ஸ் சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கலாம். சோ அந்த வாய்ஸ் சேஞ்ச் எதனால ஏற்படுது, அது வந்து நம்ம வந்து சாதாரண விஷயமா இல்ல வந்து அது வந்து ஏதாவது சீரியஸான விஷயமா அப்படிங்கறத நம்ம மருத்துவரை அணுகி விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரொஃபஷன், அப்புறம் வாய்ஸ் யூசேஜ். சில பேர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ், கண்டக்டர்ஸ், நம்ம மீடியால இருக்கிற பீப்பிள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்ப நீண்ட நேரம் யூஸ் பண்ணிருக்கிறதால வாய்ஸ் ஃபட்டிக் ஏற்படலாம். ஒன்னு ரீசன் இதுவா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சொல்றாங்கல்ல, ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ல கூட சில பேருக்கு வந்து நம்மளுக்கு வாய்ஸ் சேஞ்சஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து சில சமயம் வந்து நம்ம ஒரு குரல் வருது அப்படின்னா ரெண்டு சைட் குரல் வலையும் நம்ம ஈக்குவலா மூவ் ஆகணும். அதுல குரல் வலை பாதிப்பு ஏற்பட்டு குரல் வலையில ஏதாவது பால்சி, ஒரு சைட் குரல் வலை வேலை செய்யல அப்படிங்கிற சமயத்திலும் இந்த மாதிரி வரலாம். இல்ல அந்த குரல் வலையில ஏதாவது கட்டிகள், அல்சர்கள் இத மாதிரி ஏதாவது ஏற்படலாம். இல்ல அடுத்தது ரொம்ப சீரியஸான விஷயம் பாத்தீங்கன்னா கேன்சர், குரல் வலை கேன்சர்ல கூட நம்மளுக்கு இந்த மாதிரி குரல் மாற்றங்கள் ஏற்படலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் அபியூஸ் பத்தி பார்ப்போம். இந்த கண்டினியூஸா வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு என்னன்னா இந்த குரல் வலையில சின்ன நீர்க்கட்டி, ஓக்கல் நாடியூல்னு சொல்லுவாங்க, இல்ல ஓக்கல் சிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வரலாம். கண்டினியூஸா அந்த ஓக்கல் கார்டு ரெண்டும் வைப்ரேட்டே ஆயிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி முக்கல் நாடியோல் இது வரலாம். சோ இவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எடுத்தோடனே அறுவை சிகிச்சை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி, ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அவங்களை அனுப்பி அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஸ்பீச் எல்லாம் அசஸ் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி அவங்களோட வாய்ஸை யூஸ் பண்றது அப்படின்னு வந்து அவங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அது கொடுக்கறது மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ஸ் நீர்க்கட்டி தானாவே மறைந்து நார்மல் வாய்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது இந்த ரிஃப்ளக்ஸ், ரிஃப்ளக்ஸ் வரப்ப என்ன ஆகும்னா நம்ம அமிலம் வயிற்றிலிருந்து மேல வர்றப்ப மைக்ரோ ஆஸ்பிரேஷன்ஸ் மூலமா வந்து நம்ம முன்னாடி உள்ள மூச்சு குழாய், ஓக்கல் கார்ட்ஸ்ல போயிட்டு இரிட்டேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளக்ஸ்னால வர சேஞ்சஸ் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ராப்பரா இந்த ஆன்டி ரிஃப்ளக்ஸ் மெஷர்ஸ், இந்த அமிலத்தை குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஓக்கல் கார்ட் பால்சி, இது சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே வரும், இல்லனா சில பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றது மூளையில, அதனால இந்த குரல் வலிக்கு போற நரம்பு பாதிச்சு செயல் இழக்க நேரிடலாம். இல்லனா சில பேருக்கு வந்து இருதய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு சைடு குரல் வலை பாதிக்கப்படலாம். இல்ல சில பேருக்கு இந்த காச நோய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குரல் வலை பாதிக்கப்படலாம். சோ அவங்களுக்கு இந்த அனைத்து டெஸ்ட்களையும் மேற்கொண்டு இருதய பிரச்சனையா இல்ல காச நோயா என்னங்கறத பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பழைய மாதிரி வாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கேன்சர், ஓக்கல் கார்ட் கேன்சர். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் தான் வரும், வேற எதுவும் பெரிய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. எந்த ஒரு வாய்ஸ் சேஞ்ச் இருந்தாலும் நம்ம ஏர்லியா மருத்துவரை அணுகி அவங்க என்னென்ன டெஸ்ட் எல்லாம் மேற்கொள்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ லரிங்கோஸ்கோபி, இப்போ வந்து ரொம்ப நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம எண்டோஸ்கோபி மூலமாவே நம்ம திரையில பாக்கலாம் அவங்க ஓக்கல் கார்டு எப்படி இருக்கு, அதுல என்ன லீஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சோ கேன்சர்லாம் நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு வந்து பயாப்சி எல்லாம் எடுத்து அதனை கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதை ரேடியோ தெரப்பி மூலமாவே வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளாம அந்த எந்த பகுதி இருக்கோ அதை மட்டும் அகற்றிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர் நார்மல் வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் இப்போ வந்து வந்துருச்சு அவங்களுக்கு. எந்த ஒரு வாய்ஸ் சேஞ்சும் நீங்க வந்து அலட்சியப்படுத்த கூடாது. ஒரு 1-2 weeks மேல இருக்கு அப்படின்னா நீங்க உடனே வந்து மருத்துவரை அணுகி அது எந்த விதமான ப்ராப்ளம் அப்படிங்கறத பாத்துக்கணும். இந்த எல்லாத்தையும் சாதாரண விஷயம் அப்படிங்கறத விடக்கூடாது. சோ இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவரி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட நியர் நார்மல் லைஃபே அவங்க வந்து

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:36 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கும் இருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சி தொடங்கும் முன் சிறிய விளம்பர இடைவேளை.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
1: எஸ் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே ஜெனா வந்தாச்சு. சோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, என்ன க்வெஸ்சன் இன்னைக்கு ஆர்ஜே ஜெனா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ வெயிட் பண்ண வேணாம், உங்களுக்கான க்வெஸ்சனை நானே கேட்டுடுறேன். எஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஜிகே க்வெஸ்சன் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ இந்த அந்த வரிசையில இன்னைக்கு உங்களுக்கான க்வெஸ்சன், July 2026 நடைமுறைக்கு வந்த புதுப்பிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மேன் திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? உங்களுக்கான க்வெஸ்சனை மறுபடியும் சொல்றேன். July 2026 நடைமுறைக்கு வந்த புதுப்பிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மேன் திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் கண்டிப்பா தெரியும். சோ இதுக்கான ஆன்சரை நீங்க எங்க சொல்லணும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே அப்படின்ற இந்த நிகழ்ச்சியோட போஸ்டர் இருக்கும். சோ அதுல உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல தெரிவிங்க. ஷோவோட எண்ட்ல யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்டே டியூனா இருங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்ப பாடல் கேட்கலாம், தலைவன் தலைவி திரைப்படத்துல இருந்தேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொள்ளி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்களுக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, July 2026 நடைமுறைக்கு வந்த புதுப்பிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மேன் திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நேயர். ஸோ யார் கரெக்டான ஆன்சர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது ஷோட எண்ணில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சி அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கூலி திரைப்படத்தில் இருந்தேன்

நேரம் 7:47 21 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளர் வேலைக்கான அறிவிப்பு தான். சோ பணியின் பெயர் என்னன்னா இளநிலை ஆராய்ச்சியாளர். மொத்த காலி இடங்கள் 17 இருக்கு. சோ இதற்கான வயது வரம்பு 11/7/2026 தேதியின்படி 28 இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்புல எஸ்சி எஸ்டி இனருக்கு 5 ஓபிசி பிரிவினருக்கு 3 தளர்வு அளிக்கப்படும். சோ தேவையான கல்வி தகுதி இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பவர் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், USI, Embedded Systems, Applied Optics, Engineering Physics, Material Science, Material Engineering, Optoelectronics, Electronics and Communication, Mechatronics, Instrumentation, Thermal Science and Energy Systems, Thermal Engineering, Aerospace Engineering ஆகிய பாடங்களில் எம்இ அல்லது எம்டெக்கில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/7/2026. சோ இதுக்கான வெப்சைட்டும் சொல்லிடுறேன், www.isro.gov.in என்ற இணையதளத்துல. சோ ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ரெட் ரோ திரைப்படத்திலிருந்து

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேர்களே, இன்னைக்கு வணக்க மக்களே, நிகழ்ச்சியில் உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 2026 நடைமுறைக்கு வந்த புதுப்பிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மேன் திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர்லாம் நம்ம எஃபி பேஜில் வந்து எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கு, தக் லைஃப் திரைப்படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க.

நேர்களே வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு ஷோட ஓபனிங்ல க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் இல்லையா, ஜூலை 2026 நடைமுறைக்கு வந்த புதுப்பிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓம்பட்ஸ்மேன் திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்குது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். சோ இதுக்கு நிறைய நேர்கள் வந்து நம்ம பேஸ்புக் பேஜ்ல நம்ம வணக்க மக்களை போஸ்ட் இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து தெரிச்சு விட்டுட்டீங்க. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலேருந்து அன்புராணி, திருவாரூர்ல கொடுக்கல் பாளையத்திலிருந்து ஷாகுல் அமித் ராஜா, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, கோவை பள்ளப்பாளையத்திலும் கண்ணம் பாளையம்லேருந்து பூபாலன், எரவாஞ்சேரி ஷாகுல் அமித், மேல ஓடுதுறை விஜயராகவன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், செஞ்சி சிங்கவரம்லேருந்து கலைவாணி கனிஷ்மா, கடலூர் விளக்கப்பாளையிலிருந்து செந்தில்குமார், முல்லக்காடிலிருந்து பாபு, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், புதுவை கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், பெரியவாளையம்லேருந்து ரவிச்சந்திரன், கெடார்லேருந்து அன்பு, இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்ந்தா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் நிறைய நேர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

சோ நானும் கிளம்ப ரெடி ஆகிட்டேன். சோ அடுத்ததா நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ரத்னா ஆர்ஜே ஜோ ரெடியா இருக்காங்க. சோ ஸ்டே டியூன்டா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசு துணைத் தலைவர் புவனேஸ்வரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக மெல்போர்ன் புறப்பட்டு சென்றுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அல்பானிசுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கியமான தொழில்நுட்பங்கள், கல்வி மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை திட்டத்தை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நேற்று தொடங்கியது. இக்கூட்டத்தில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, துறை செயலர் திரு அனில் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புனேயில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் இந்தியாவின் 98வது கிராண்ட் மாஸ்டருக்கான பட்டத்தை வென்றுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் 2026 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு காலிறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை அர்னவ் பாப்பர்கர் படைத்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை இதுவரை 3 இந்தியர்கள் மட்டுமே வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 8:03 எட்டு நொடிகள் ஆயிடுச்சு. தினம் தினம் ஒரு ஆர்ஜே நம்ம புதுச்சேரியில இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோத் அங்க போயிருக்காங்க. ஆனா அவங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுற. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம் இடைவேளை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: இன்ப புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வழியா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சுங்க. ஆனா வந்து அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆர்ஜே ஜோ உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம். சரி பேசிடலாமா? ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். நம்ம ஆர்ஜே ஜோ சூப்பரா பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அனைவருக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம். எல்லாருமே காலையில சூப்பரா உங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, காலேஜ் போறவங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப எல்லாரும் அவங்க ஒர்க்க பரபரப்பா செஞ்சிருக்காங்க. சோ அந்த பரபரப்பான சூழ்நிலையில இப்ப நான் எந்த ஊர்ல இருந்து பேசிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக திருபுவனை அப்படின்ற ஒரு சூப்பரான இடத்துல பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஊரை பத்தி ஒரு சூப்பரான விஷயம், நான் இந்த ஊர்ல இப்படிலாம் இருந்தேன், இந்த ஊர்ல இப்படிலாம் எனக்கு அனுபவம் கொடுத்துருச்சு அப்படின்றத பத்தி சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு நிகழ்ச்சி இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க
2: சார்? இருக்கேன்.
1: ஏன் சார் எப்படி சொல்றீங்க? நல்லா சொல்றீங்க சார். காலையில நல்லா ஜாலியா
2: காலையில எப்படி சார்? சார் சாரிமா, ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஏன் சார் எதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். ஏன் சார்
2: காலையில அது ஒரு மாதிரி அதனால சொல்லிட்டேன். எதுவும் நல்லா இருக்கேன். பாசிட்டிவா சொல்லுவோம். காலை நேரத்துல நிறைய நைட் கேட்பாங்க. நல்லா
1: இருக்கேன்.
2: ஜாலியா தான்.
1: உங்க பேரு?
2: ஓகே சார்.
1: இப்ப நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் ஐடில ஒர்க் பண்றேன்.
1: உங்க வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: எங்க வீட்டை பத்தி சொல்லலாம். அது ஒரு ஜாலியா போனச்சு. வீடு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். வீடு ஃபேமிலி அப்படி. அதனால எனக்கு இப்ப வீட்டுல இருக்கும் போது அளவுக்கு போர் அடிக்கிறது தெரியாது. எப்படின்னா அக்கா ஒருத்தவங்க, அண்ணன் ஒருத்தவர், நான் கடைக்குட்டி. அதனால ஜாலியா போவோம் எனக்கு. அது வீடுனால வீடும் ஜாலி தான். எனக்கு போர் எல்லாம் அடிக்காது. வீட்டுல ஃப்ரெண்ட்லியா அப்படியே போயிட்டு இருக்கோம். அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அண்ணனுக்கும் ஒரு பையன் இருக்கான். போர் அடிக்கிற நேரத்துல அவங்க கூட விளையாட்டுருவோம். அக்கா சென்னை, அப்படி அவங்க கூட போயிட்டு இருக்கிறது போறது வந்து ஃப்ரீ டைம்ல அக்கா வீட்டுக்கு போயிருது. அக்கா பையன் கூட விளையாடுறது வீட்டுக்கு போயிடும். ஜாலியா இருக்கும். ஃபேமிலி ஃபேமிலியில எனக்கு சில பேர் ஃபேமிலி டென்ஷனா போக முடியலாம். அப்படிலாம் இல்லை. என் ஃபேமிலி உள்ள இருந்தா எனக்கு போர் அடிக்காது. அப்புறம் சித்தப்பா பசங்களாம் இருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கும் கூட போனோம்னு வச்சுக்கல, இன்னும் சந்தோஷமா இருக்கும். தங்கச்சி கூட இருக்கும்போது அது வேற ஹாப்பியா போயிட்டு இருக்கும். அப்படி ஃபேமிலி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்க டூர் எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்க, அதிகமா ஃபேமிலியா தான் போவோம். அப்படி சித்தப்பா பசங்க, சித்தி பசங்க இப்படி போகும்போது அது ஒரு என்ஜாய் போல ஜாலியா போயிட்டு இருக்கும். கிடைக்குது. அது ஒரு நல்ல ஒரு போகுது.
1: ஓகே சார். இப்ப உங்க வீட்டுல நிறைய ரெண்டு சிட்டிஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப அவங்க கிட்ட நீங்க வந்து கல்யாணம் பண்ணி இப்ப கோமாலியா கிட்ட வந்து நம்ம கோமாலியா நம்ம விளையாடும். நீங்க வந்து டெங்கரால ஆளா
2: சார்? அப்படிலாம் இல்ல. ஒரு சில விஷயங்களுக்கு சிட்டா இருக்கப்பா சிட்டா இருப்பேன். மற்ற நேரத்துல குழந்தைங்களோட குழந்தையா ஜாலியா தான் விளையாடுவேன். அதுவும் என் அண்ணன் பையன் வந்து பாத்தீங்கன்னா என் கூட சண்டை போடுறது அடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. எங்க அக்கா பையன் அதே மாதிரி ஜாலியா இருப்பான். அவங்க கூட அடிக்கிறது ஜப்பியா தான் வார்த்தை மாசத்துல ஒரு தடவை இந்த மாதிரி தான் போயிட்டு வருவான். இப்ப சென்னையில இருக்கிறதால மாசத்துல ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கும். இவனா டெய்லி என் கூட இருப்பான். எங்க தன அண்ணன் பையன் பாத்தீங்கன்னா என் கூட இருக்கான். அவங்க கூட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றேன். போர் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா போன் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. அவனை கூட்டு வந்து விளையாண்டுன்னு வச்சுக்கோ, அப்படியே போயிடும். அவங்க கூட அவனை பாத்துட்டு கூட்டி பார்க் கூட்டிட்டு போறேன். இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவேன். அவங்க கூட விளையாண்டாலே அந்த டைம்ல ஓடிடும். மொபைல் யூஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு அவன் ஒரு எனக்கு
1: ஏன்னா நிறைய பேர் ஆபீஸ்ல இருக்கணும். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க.

வேற ஒன்னும் இல்லை.

0: கேம்பஸ்ல செலக்ட் ஆகி
1: வந்துட்டேன்.
0: காலேஜ் வந்து சென்னை தான், அப்பா மேரேஜ் ஆகி போனாங்க, அவங்க வீட்டை தங்கி அப்படியே காலேஜ் படித்தேன். சென்னையிலே படிச்சு அப்படியே கேம்பஸ்ல செலக்ட் ஆகி வந்துட்டேன். அக்கா வீட்டுக்கு போவேன், இருப்பேன், காலேஜ் குடிச்சோட அப்புறம் வந்துட்டு வருவேன். வெளியில சென்னையில இருந்ததுனால பசங்க கூட இருந்தீங்களா, அக்கா வீட்டுல இருப்பாங்க, பசங்க கூட போய் ஸ்டே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வெளில இருப்பாங்க, அவங்க கூட இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவனு தனியா இருக்கிறது ஏதாவது சமைப்பானுங்க, அவங்களை சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன், அப்படியே நானும் கத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போ வீட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், எங்கள் அம்மாக்கு ஏதாவது உடம்பு முடியலையா, அவங்க வந்து அமைச்சு கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது, போகிறது, இன்னும் நமக்கு மேரேஜ் ஆகலை, அதனால் அவங்க கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டு போயிட்டு மேரேஜ் ஆகிடுச்சு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க சார், அப்போ அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க சமைக்க சொல்லிட்டு
0: எல்லா வேலையும் நம்மகிட்டே பண்ணுறது
1: அப்படி இருக்க மாட்டாங்க சார்.
0: அனுபவங்கள் வந்து சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே வந்து பிடிச்சது வந்து இளமை பருவம் தான். பெருசாக பெருசாக கடமைகளும் வருமானம் சம்பாதிக்கணும் போகணும்ன்ற மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனா சின்ன வயசுல எந்த கவலையும் இல்லைங்களா, ஜாலியா இருக்கலாம். இளமை பருவம்ன்றது எல்லாருக்குமே ஒரு வரம், அது திரும்ப கிடைக்குமா கிடைக்குமான்னு எல்லாருமே யோசிச்சு இருக்கிற ஒரு விஷயம். அது நானும் அதையெல்லாம் யோசிக்கிறேன், அது எப்படா திரும்ப கிடைக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சில நேரம் எனக்கு அது பாருங்க, இப்போ வந்து ஸ்கூல் லைஃப் தான் மிஸ் பண்றோம், ஸ்கூலுக்கு போக முடியல போக முடியலன்ட்டு. திரும்ப இளமை குறவு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படி போயிடும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது பண்ணுவோம், வயசு ஆயிடுச்சுன்னா அங்க போகலாம் தெரிய ஆரம்பிச்சு டயர்னஸா இருக்கும். ஆனா இளமை பருவத்துல தெரியாது, எல்லாருமே இளமைக்கு போறோம் போறோம் யோசிச்சுட்டேதான் இருப்பாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இளமை பருவத்தை.
1: ஓகே சார், இப்போ ஏரியா மக்கள் எல்லாம் எப்படி திருபுவனை மக்கள் வந்து பழகிறது திருப்பி சின்ன வயசுல இருந்து இப்ப வளர்ந்து ஒரு வேலைக்கு போற வர பாத்துருக்கீங்க இல்லையா, மக்கள் அவங்க எப்படி சார் உங்கள்கிட்ட பழக சின்ன வயசுல பழகினாரு, இப்ப பழகினதான் எப்படி
0: வில்லேஜ் ஏரியா தான் நம்ம அட்ஜஸ்ட் போகணும், இந்த பக்கம் வில்லேஜ் ஏரியா தான். இந்த ஏரியா பீப்புள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, அன்பா பழகுவாங்க. கிராமத்து பயிர்ல எல்லாருமே பக்கத்துல உறவுமுறை கட்டணம் கூட்டுவோம், அந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்ல அத்தை மாமா அனுப்பிள்ள ஆகிட்டு இப்படியே போயிட்டு கூப்பிட்டு இருந்தாரு. சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா பழக்கடை பார்த்துருப்போம், பல ஊர் மக்கள் சென்னைக்கு வருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது எப்பயுமே சொந்த ஊர் வந்து ஒரு இதுதான் இருக்குல்ல, எல்லாருக்குமே வந்து பிறந்த ஊர் வந்து நேற்று சொந்த ஒரு இதுதான். அது அதே மாதிரி தான் எனக்கு வந்து அது ஒரு ஃபீல், ஒரு ஹாப்பி, எல்லாரையும் பார்க்கும்போது அது ஒரு இதுதான், ஜாலியா இருக்கும்.
1: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க சார் உங்க ஊரோட அனுபவத்தையும் உங்களோட அனுபவத்தையும் சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து கேளுங்க, இதுக்கான உங்கள் மனதோடு
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: மார்னிங் நியூஸ்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 இதன் நம்ம புதுவை நேரம் 8:30 லயிற்சிக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நேரம் 8:31:14 லாயிற்றுக்கு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜி ஜோ தான் வந்து நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய திருபுவனை ஏரியாவுக்கு போயிட்டு லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எல்லாருமே நம்ம புதுவையில திருபுவனை அப்படின்ற ஒரு ஊர்ல நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அவங்களோட அனுபவத்தை சொல்றதுக்காக இப்ப கூட நம்ம ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசல. வணக்கம் மா.
4: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க? ஒரு பேர்
4: இல்லம்மா?
3: சூப்பர் மா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கா?
4: வீட்டுல மாட்டா அஞ்சு பேர்.
3: என்னென்ன
4: பண்றாங்க? பாட்டி பண்றேன்.
3: ஓகே.
4: மறுநாள் வந்து தேவை இருக்குங்களா? அப்புறம் வந்து பேச்சு வேற நான் இருக்கேன்.
3: என்னமா? ஓகேம்மா. இப்ப வீட்டுல இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு சமையல் எல்லாம் எப்படிமா இருக்கும்? உங்க சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
4: சமைக்கிறது பிடிக்கும். எங்க வீட்டுல சாப்பிடறவங்க எல்லாருக்கும் உங்க சமையல் பிடிக்கும்.
3: சூப்பர்மா, சூப்பர்மா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு வீட்டு சாப்பாடே வேணாம், நான் ஹோட்டல்லே சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப உங்க வீட்டுல எப்படி இருக்கு?
4: வீட்டுல வீட்டுல சொல்ல மாட்டாங்க. உங்க புள்ளதான் இப்ப வந்து சமைக்கு தெரியலே சாப்பிடணும். உங்களுக்கு வீடு மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பாடு.
3: காரப்பொருள் இல்ல அப்படி இருக்கும்போது எப்படிமா இருக்கும்? இப்ப நான் செஞ்சத பக்கத்து வீட்டுல குடுக்கறது, அவங்க செஞ்சத நம்ம கிட்ட குடுக்கும் போது அவங்க கூட பாண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பேசுற விஷயம் எல்லாம்
4: அதான் ரொம்ப நல்லா இருக்கும்.
3: சின்ன வயசுல இருந்து இந்த ஊர்ல இருக்கீங்க? சின்ன வயசுல இந்த ஊர்ல இருக்கும்போது நீங்க சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது சில இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடிருக்கீங்களா? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்
4: விளையாடுறாங்க.
3: வெளியில வந்து
4: விளையாடுறீங்களா?

0: அந்த கார் வந்து எல்லாம் எப்படி
1: நீங்களே பேசி இருக்கும் போது எப்படி இருக்கு?
0: இது புது அனுபவம், நல்லா இருக்கு.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:41:19 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோ தான் வந்து நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திருபுவனில் லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட யார் யாரெல்லாம் கேட்கிற பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக திருபுவனை அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்ல வந்து பேசிட்டு இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க பேசுறது கொடுத்தாங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். அவங்க என்னென்னலாம் சொல்ல போறாங்க, இந்த கூடப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் மேடம்,
3: எப்படி இருக்கீங்க
4: சார்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார். உங்க நேம்?
4: என் நேம் ராம்குமார்.
3: சூப்பர் சார். என்ன பண்ணுறது?
4: கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு.
3: ஓகே சார். இது உங்களுக்கு நேட்டிவ் சார்?
4: இது நேட்டிவ் சார். எனக்கு கம்பெனிக்கு ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்றது ஒரே கம்பெனியா இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை போகுது, நல்லபடியா போகுதுனாலும் நான் கம்பெனியில இருக்கேன். முன்னாடி பாத்தீங்கன்னா பஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து நிற்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பஸ் நிற்கிற மாதிரி இருக்கு. முன்னை விட இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மாறிதான் இருக்கு.
3: ஓகே சார், ஓகே சார். உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி வேலைலாம்?
4: வேலைலாம் வேலை தான் போதும், அதுவும் அவ்வளவு போதும். சீக்கிரமா வந்துடுவேன். பக்தியும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கும். கோவில் பாகல்
3: இருக்கு.
4: இப்ப கூட நீங்க
3: போனாங்க.
4: எனக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் நைட் ஃபீல்டெல்லாம் வேலையை

0: சொன்னா சில சமயம் இல்ல நான் இங்கே தங்கிடுற சொல்லிட்டு செஞ்சு வீட்டுல தங்கிடுவேன். அவங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க, அவங்க அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த இங்கே தங்கிடையாது, தங்கிட்டு இங்கேயும் கூட பக்கத்துல தாப்பாங்க பசங்களோட வீட்டு கூட சாப்பிட்டு திரும்ப வந்து வீக்கெண்ட்லாம் வந்து தான் இருப்பாங்க. எனக்கு புதுசா இருக்கு நானும் பேசிட்டேன். எப்படி இருக்க நானும் நல்லா
1: எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்களா. அவங்க வந்து அவங்க ஊரை பத்தி இங்க வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்க அவ்வளவு அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்லப்படுறது வந்து ஒரு ஹாப்பினஸா இருக்கு. அவங்க பத்தி ஃபுல்லா சொல்ல போகுது தொடர்ந்து கேளுங்க. இப்ப வேற யாராவது பேசுறாங்களா அப்படின்றத நான் போய் தேடிட்டு வர்றேன். இதுவரை ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. இப்ப தொடர்ந்து கேளுங்க. இது எப்போ பிரைன் கூப்பிடுவேன் பண்ணதோடு
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர்.

0: ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 8:50:26 ஆயிடுச்சுக்கு. நம்ம ஆர்ஜே ஜோதா இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திருபுவனையில் லைவாக ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைவா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: நன்றி.

0: இருநொடிகள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு காடு, நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா, எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா, அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போயிடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த மூணு கல், ஒரு தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தால் வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான், அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்கிறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம்.
8: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. உறுதியான நம்பிக்கை, தொடர் முயற்சி மற்றும் நேர்மறையான சிந்தனை ஆகியவை வெற்றிக்கான உண்மையான திறவுகோல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில் சமஸ்கிருத சுபாஷிதம் ஒன்றை பகிர்ந்துள்ள பிரதமர், உறுதிப்பாடு மற்றும் நேர்மறையான சிந்தனை ஆகிய குணங்களால் நாட்டின் இளைஞர்கள் வழிநடத்தப்பட்டு வளர்ந்த இந்தியாவை நோக்கி முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர் என்று கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிசுடன் இன்று காலை மெல்போர்னில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் மன்ற கூட்டத்தில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து இருவரும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைவர்களையும் சந்தித்தனர். 2026 ஆண்டிற்கான சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் தேர்வு வரும் 17 மற்றும் 18 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான முன்கூட்டிய தேர்வு நகர தகவல் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு நகரத்தின் விவரங்களை www.csir.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை திட்டத்தை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் மாநாடு கேரள மாநிலம் கொச்சியில் நேற்று தொடங்கியது. மாநாட்டுக்கு முன்னதாக நடைபெற்ற பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டத்தில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அமைச்சர்கள் மாநாட்டின் கூட்டு தீர்மானம் இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பாப்பர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை இதுவரை 3 இந்தியர்கள் மட்டுமே வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 9:19 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டிருக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த படம் இடம்பெற்ற திரைப்படத்தோட பேரு, உங்க பேரு, ஊர் பேரு எல்லாத்தையும் தெளிவா டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7598510505 என்ற நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியோட ஓபனிங்லயே ஒருத்தர் பாட்டு கேட்டிருக்காரு. யார், எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, தாராசுரம் கைலாசம், வாரியம் காவல் கதிரவன், துர்கா சீனிவாசன். இவங்களுக்கான விருப்ப பாடல் பொல்லாதவன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. We are gonna bring back a classic song.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: நேரம் 9:40 ஆயிட்டு இருக்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு இருக்காங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரில இருந்து தாரண்யா, முகுந்தன், கோகுல், சாய்ராம் இவங்களுக்கான விருப்ப பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 9:15:16 இருக்க எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, ஆனா கொஞ்சம் லிஸ்ட் பெருசா இருக்கு. திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், காஞ்சிபுரம் கௌதமன், மேல்பட்டறை ரஜினி சுகுமார், திருக்கட்டூர் ராஜேந்திரன், நன்னை ஐயப்பன். இவங்களுக்கான விருப்ப பாடல் ரம்மி திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைன்.

0: இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து பேபி அம்பிகா, துரைராஜ், இளவரசி, சித்ரா, சுகந்தி இவங்களுக்கான விருப்ப பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து சும்மா கிளி.

சென்னை கோவூர்ல இருந்து சூரியமூர்த்தி, இவங்களுக்கான விருப்ப பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து அனல் மேலே பனித்துளி கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

நேரம் 9:31 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. நிறைய நேர்கள் அவங்களோட விருப்ப பாடலாம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒன் பை ஒன்னா சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டே இருக்கேன். சோ அடுத்ததா யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனி வட்டம் கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், இவங்களுக்கான விருப்ப பாடல் வேங்கை திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், சென்னையில இருந்து சுகன்யா பாரத் இவங்களுக்கான விருப்ப பாடல் அன்னியன் திரைப்படத்தில் இருந்தது.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருந்து கண்டாச்சி மங்கலம் அந்த ஊர்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுக்கான விருப்ப பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:48, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க நேயர், ரொம்ப தூரத்துல இருந்து கேட்டிருக்காங்க, அதாவது ஜெர்மனில இருந்து கேட்டிருக்காங்க, ஜெர்மனி பெர்லின் நகரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நாராயணன், கனகவள்ளி, அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, இவங்களுக்கான விருப்ப பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து முத்துலட்சுமி, ரித்தன், தாசன் இவங்களுக்கான விருப்ப பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கும் வந்தாச்சு. சோ இன்னைக்கு நிறைய நேர்கள் அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் சில நேர்கள் வந்து நேரமின்மை காரணமாக அவங்களோட பாடலாம் இன்னைக்கு பிளே பண்ண முடியல. சோ யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்லிடலாம். தூத்துக்குடியில இருந்து சீதாலட்சுமி பாலசுப்ரமணியம், தேனி மாவட்டத்தில இருந்து ராதா பிரியா, ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா, விழுப்புரம் வளவனூர்ல இருந்து மாலதி பத்மா பாண்டியன், கர்நாடகால இருந்து சின்ன திருப்பதி அந்த ஊர்ல இருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ், புவனகிரில இருந்து சுமதி, மாதவரம் பால்பனையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், நாகர்கோயில இருந்து மந்திரமூர்த்தி, கடலூர் கூத்தப்பாக்கத்திலிருந்து சோனாட்சி சிவகுமார், ஆதிமூர்ல இருந்து மேகலா, ராம்பாக்கம் ராமு, அசாம்ல இருந்து ஹித்தேந்திர தாஸ், மதுரையில இருந்து ரமேஷ் பாபு, போலூர்ல இருந்து ரோசி இவானா புதி, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, கடலூர்ல இருந்து ஜெயபிரியா ஜெயராஜ். சோ இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டிருந்தாங்க. சோ டைம் இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் உங்களோட விருப்ப பாடலாம் பிளே பண்ண முடியல. ஆனா நீங்க கவலைவே படாதீங்க, 6:20 மனம் விரும்புது நிகழ்ச்சி இருக்கு. உங்களுக்காகவே நீங்க கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இதோட நான் சைனிங் ஆஃப் சொல்லி பை பை சொல்லி கிளம்புறேன். ஸ்டே டூன்ட் ஆகுது FM Rainbow 102.8.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2ம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். அங்கு அவர் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிசுடன் இன்று காலை மெல்போர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் மன்ற கூட்டத்தில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா ஆஸ்திரேலிய கூட்டாண்மை தற்போது மாற்றத்தை ஏற்படுத்தும் உயர் தொழில்நுட்ப கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் புதுச்சேரி அரசின் செய்தி விளம்பரத்துறையுடன் இணைந்து போலி செய்திகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் இனம் காண்பது

அறிவித்து ஊடகத்துறையினருக்கான ஒருநாள் பயிலரங்கு ஒன்றை நடத்தவுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள இப்பயிலரங்கை முதலமைச்சர் திரு அங்கசாமி தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இப்போட்டித் தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி என்னும் யூ டியூப் சேனல் வாயிலாக ஆன்லைன் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது என்றும் இப்பயிற்சி இன்று தொடங்கி 3 மாதங்கள் வரை நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் இந்தியாவின் 98வது கிராண்ட் மாஸ்டருக்கான பட்டத்தை வென்றுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே பிரிஸ்டல் மைதானத்தில் 5 போட்டிகள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடரின் 4வது ஆட்டம் இன்று இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் சைட் கோ. நேரம் 10:03. தினம் தினம் ஒரு கேம். இன்னைக்கு என்ன கேமா இருக்கும் அப்படிங்கறதா உங்களுடைய ஆர்வம் எனக்கு நல்லாவே தெரியுது. சோ இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட் செட் கோ நிகழ்ச்சிக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகள், இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதுல இருந்துதான் கேள்வியும் கேட்க போறோம். சோ முதல் தெரிஞ்சுக்க போறீங்க, இந்தியாவில் சுந்தர பன்ஸ் சதுப்பு நிலக்காடு எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் சுந்தர பன்ஸ் சதுப்பு நிலக்காடு எங்கு அமைந்துள்ளது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2275330. வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோண் அப்படியும் சேர்த்து டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ.
1: ஓ பல்லி, ஓ சேரா, ஓ சித்தே,

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:09:14 ஆயிடுச்சிருக்கு. இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகளை வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. இந்தியாவில் உள்ள சுந்தர்பன் சொல்லக்கூடிய சுந்தரவன காடு எங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த அழைப்பில் வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்களுக்கு கேன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சுந்தரவனக்காடு மேற்கு வங்காளத்தில் இருக்கு மேடம்.
1: ஓகே, சூப்பர் சார். மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய மிக இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஓகே, எஸ், மேற்கு வங்காளத்துல இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடாதான் இந்த சுந்தரவன காடு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலாத்திமரம் அதிக அளவு இந்த சதுப்பு நில காட்டுலதான் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமா வந்து இந்த காடு வந்து திகழ்ந்து விளங்குது அப்படின்னு சொல்லலாம். நேர்களை, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சோராவோ தீவு சதுப்பு நில காடு, சோராவோ தீவு சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? சோராவோ தீவு சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271-760-22-275-23. வெளியூர் நேர்கள் 0-413 என்று கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. 802.8

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:15:51 ஆயிடுச்சுக்கு. இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகள் வைத்துதான் இன்னைக்கு நம்ம வந்து கேம் பிளே பண்ணிச்சுக்கோம் இல்லையா. கேட்டிருந்த சோராவூ தீவு சதுப்பு நில காடு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டு இந்த அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து?
3: மதுரை மாவட்டம் மணிநகரம்
2: சண்முக சுந்தரம் சார் சொல்லுங்க. சூப்பரா இருக்கேன் சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
3: சரியான விடை கோவா.
2: கோவா, கோவா சூப்பர் கண்டுபிடிச்சிட்டீங்க. கோவா தான் இல்லையா? எஸ் கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நன்றி,
3: மிக்க மகிழ்ச்சி. நன்றி
2: நன்றி. சோராவோ தீவு சதுப்பு நிலக்காடு வந்து கோவால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ் கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதர்கனிகா சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது?

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 கேட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:22:36 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நம்ம கேட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகளை வைத்துதான் நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. பிதர்கனிகா சதுப்பு நில காடு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருந்த அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: கலைவாணி சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேன் மேம். ஒடிசா மாநிலம்.
2: ஒடிசா மாநிலம். அப்படி ஒடிசான்னு சொல்லக்குள்ளே வாய்ஸ் பயங்கரமா ஜம்ப் ஆகுது கலைவாணிக்கு. சரி, ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க கலைவாணி, நன்றி. சதுப்பு நிலக்காடு ஒடிசா மாநிலத்துல தான் வந்து இருக்கு. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வேம்பநாடு கோல் சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? வேம்பநாடு கோல் சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2275230 வேலையூர் நேர்கள் 0431 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனியா இசை மேட்டு 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:28:27 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகள் வைத்துதான் நம்ம வந்து கேம் பிளே பண்ணிச்சுக்கோம் இல்லையா. கேட்டிருந்தேன் வேப்ப நாடு கோல் சதுப்பு நில காடு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருந்த அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
1: ஆமா மேடம், இது கேரளாவில இருக்கு மேடம்.
0: கேரளால இருக்குன்னு சொல்லிட்டு நச்சுன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா? நன்றி
1: நன்றி மேடம், நன்றி
0: நன்றி. சூப்பர். வேம்ப நாடு கோல் சதுப்பு நில காடு வந்து கேரளா மாநிலத்துலதான் இருக்கு. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு எத்தனை ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது? பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு எத்தனை ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:34:15 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நம்ம கேம் ஷோல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகள் வைத்துதான் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம். கேட்டிருந்தேன் பிச்சா வரும் சதுப்பு நில காடு எத்தனை ஏக்கர் பரப்பளவை கொண்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ வந்திருக்கும் நேர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரே இங்க இருந்து? இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடு பாத்தீங்க அப்படின்னா 28,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்தியாவின் 2வது பெரிய சதுப்பு நில காடு இது அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இங்கு படகு சவாரி செய்யறது அவ்வளவு அலாதி இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நேர்களே தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா தானே கிரிக் சதுப்பு நிலக்காடு, தானே கிரிக் சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? தானே கிரிக் சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:40:45 ஆயிட்டிருக்கு. இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகளை வைத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. கேட்டிருந்தேன் தானே கிரிக் சதுப்பு நில காடு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருந்த அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார் சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த கேள்வி என்ன? மகாத்மா காந்தி கடல் சார்ந்த தேசிய பூங்காவுடன் இணைந்த சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? மகாத்மா காந்தி கடல் சார்ந்த தேசிய பூங்காவுடன் இணைந்த சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? உங்களுக்கு

ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கடல் சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு க்ளூவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குவஸ்டின்லயே இருக்கு. சோ கண்டுபிடிங்க நேர்களே, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கெட் செட் கோ.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:47:32 ஆயிடுச்சு. இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகளை வைத்து தான் நம்ம இன்னைக்கு கேம் விளையாடிச்சுக்கோம் இல்லையா. கேட்டிருந்த மகாத்மா காந்தி கடல் சார்ந்த தேசிய பூங்காவுடன் இணைந்து சதுப்பு நில காடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியும்.
2: ஆமா, நீங்க கேட்ட கேள்விக்கான சரியான விடை அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் மகாத்மா காந்தி மரைன் நேஷனல் பார்க் அமைந்திருக்கு. சதுப்பு நிலக்காடுகளோட கூடுதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டூர்ல இது அமைந்திருக்கு. அதாவது போர்ட் பிளேர் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இதனுடைய அந்த சதுப்பு நில காட்டுடைய பரப்பு பாத்தீங்கன்னா 281 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கறது இருக்கு. இங்க வந்து மேங்க்ரோவ் காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த கடல்சார் உயிரினங்களினுடைய அந்த வாழ்வினுடைய இதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க டூரிஸ்ட் எல்லாம் கூட வந்து பாக்குறதுக்கான பிரத்யேக வசதி அப்படிங்கறதையும் செஞ்சிருக்கிறாங்க. டியூஸ்டேல இருந்து சண்டே வரைக்கும் திறந்திருக்கும். மண்டே தான் இந்த இடத்துக்கு லீவ் மேம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். நான் சொல்ல வேண்டியது அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பர் சார்,
2: ரொம்ப சந்தோஷம். அருமையான கேள்வி.
1: எஸ் எஸ், நன்றி.
2: தேங்க்யூ சோ மச். பை பை.
1: சூப்பரா சொன்னாங்க. எஸ், அந்தமான் நிக்கோபார் தீவு தான் வந்து இந்தியாவில் உள்ள மொத்த சதுப்பு நிலப்பரப்புல வந்து சுமார் 13% பங்கை வந்து இந்த காடுகள் வந்து இங்க பெற்றிருக்கு அப்படின்னு கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கட்ச் வளைகுடா சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? கட்ச் வளைகுடா சதுப்பு நிலக்காடு எங்கு உள்ளது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப் ஒன் பிரெயின் போக்கு 2-2-7-6-0-2-2-7-5-2-3-0 வெளியூர் நேர்கள் 0-4-1-3 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனியா இசைமேட்டு 102.8.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள சதுப்பு நில காடுகளை வைத்துதான் கேம் விளையாடிட்டு இருந்தோம் இல்லையா. கேட்டிருந்தேன் கட்ச் வளைகுடா சதுப்பு நில காடு எங்க உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். அழைப்புல வந்திருக்கும் நீங்க சரியா சொல்றாங்களேன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, குட் மார்னிங்.
2: குட் மார்னிங். யார் எங்க இருந்து?
3: கனிஷ்மா பேசுறேன்.
2: கனிஷ்மா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் கனிஷ்மா. ஆன்சர்
3: குஜராத்.
2: குஜராத் ஆன்சர் அப்படின்னு குஜராத் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சூப்பரா சொல்லிட்டீங்கன்னு ஸ்வீட்டா சொன்னீங்க. நன்றி. குஜராத் மாநிலத்துல தான் இருக்கு. வந்த நேரம் கரெக்டா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எல்லா நேருமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்க மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் செட் கோ.

0: நேயர்களை இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசுத் துணைத்தலைவர் புவனேஸ்வரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2ம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். அங்கு அவர் விக்டோரியா அரசு மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிசுடன் 3வது ஆண்டு தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக நடைபெற்ற தொழில் நிறுவன தலைவர்களுடனான சந்திப்புகளை தொடர்ந்து இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் நிறுவன தினமான இன்று அந்த அமைப்பின் அனைத்து தொண்டர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில் சுவாமி விவேகானந்தரின் உயரிய கொள்கைகளை பின்பற்றி மாணவர் சக்தியை ஒருங்கிணைப்பதிலும் இளைஞர்களிடையே தேசப்பற்று உணர்வை வளர்ப்பதிலும் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 2026ம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இந்நிலையில் 3வது பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று தொடங்குகிறது. வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெறும் கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். 2026ம் ஆண்டிற்கான சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் தேர்வு வரும் 17 மற்றும் 18 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்கூட்டிய தேர்வு நகர தகவல் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மேலும் தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு நகரத்தின் விவரங்களை

www.csirnet.nta.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று நந்தியால் மாவட்டத்தில் பனகானப்பள்ளி கிராமத்தில் மாநில அரசின் நில உரிமை திட்டமான உங்கள் நிலம் உங்கள் உரிமை திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்

2.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்க போறீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. எஸ், நிகழ்ச்சியோட தொடக்கமா பாடல் கேட்கலாம். குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 11:08:34. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கீங்க FM Rainbow. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்தில் இருந்தேன்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 11:14. FM Rainbow 102.8ல கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக். நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 11:20. 4 நொடிகள். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பொக்கிஷம் திரைப்படத்தில் இருந்தது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பசங்க திரைப்படத்தில் இருந்தேன்

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தெகிடி திரைப்படத்தில் இருந்த

இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

நேரம் 11:38 4 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மேரடி மேஜிக். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம், ஈரம் திரைப்படத்திலிருந்து.

0: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அயன் திரைப்படத்தில் இருந்து

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 11:49, பனி 2 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. மேடு மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மரியான் திரைப்படத்தில் இருந்து

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: மேடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். ஆதவன் திரைப்படத்தில் இருந்தார்.

0: கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸுடன் இணைந்து இருதரப்பு பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளனர். இதன் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. அகில பாரதிய வித்யா பரிஷத்தின் நிறுவன தினமான இன்று அந்த அமைப்பின் அனைத்து மாணவ உறுப்பினர்களுக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், தேச நலனை முதன்மையானது என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த அமைப்பு பல ஆண்டுகளாக மாணவர்களை தேசிய சேவை, தலைமைத்துவம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றில் நோக்கத்தை ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் மாநாடு கேரள மாநிலம் கொச்சியில் நேற்று தொடங்கியது. மாநாட்டுக்கு முன்னதாக நடைபெற்ற பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டத்தில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அமைச்சர்கள் மாநாட்டின் கூட்டு தீர்மானம் இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை திட்டத்தை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் 2026 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு காலிறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை அர்னப் பாப்பர்கர் படைத்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை இதுவரை 3 இந்தியர்கள் மட்டுமே வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட்மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே பிரிஸ்டல் மைதானத்தில் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் 4வது ஆட்டம் இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 90.8 வரலாற்றில் இன்று.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நேரம் 12:08. நொடிகள். 1816 ஆண்டு இதே ஜூலை 9 தேதி அர்ஜென்டினா நாட்டை ஸ்பெயின் விடுவித்து தனது சுதந்திரத்தை அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. 1810 மே மாதம் புரட்சிக்கு பிறகு தொடங்கிய விடுதலை போராட்டம் 6 வருடங்கள் போராட்டத்தின் உச்சத்தை அடைந்து விடுதலை பெற்றதும் இதே நாளில். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியாக கேட்டுட்டு 1868 அமெரிக்க அரசியலமைப்பில் 14வது திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று. இந்த அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் என்பது அமெரிக்காவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை சட்டத்தின் சம பாதுகாப்பு மற்றும் குடிமை உரிமைகளை வழங்குவதாகும். அமெரிக்காவில் பிறந்து அல்லது இயற்கையாக குடிபெயர்ந்த அனைவருக்கும் குடியுரிமை வழங்குவதும் அதை அனைத்து குடிமக்களுக்கும் சட்டத்தில் சம பாதுகாப்பு உறுதி செய்வதும் இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கமாகவும் பார்க்கப்பட்டது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று. Thank you.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக

0: காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 12:35:40 ஆயிட்டு. 1877 உலகின் முதல் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. இங்கிலாந்தில் லான் டென்னிஸ் மற்றும் கிரோக்கெட் கிளப் அமைப்பால் நடத்தப்பட்ட இந்த தொடக்க போட்டி இதே July 9, 1877 லண்டன் விம்பிள்டன் மைதானத்தில் தொடங்கப்பட்டது. 22 ஆண்கள் பங்கேற்றார்கள். புல்வெளி மைதானத்தில் விளையாடப்பட்ட உலகில் முதல் அதிகாரப்பூர்வ டென்னிஸ் போட்டி இது என்று கருதப்பட்டது. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு மட்டுமே அப்பொழுது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நேயர்களை தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு

பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உள்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தமிழில் செய்திகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: புகையும் எண்ணெய் அழுக்கும் நிறைந்த காற்றில் தொழிலாளர் குடியிருப்புக்கு மேல் நாள்தோறும் அந்த ஆலை சங்கு அலறி கூச்சலிடும். வேலையால் இழந்த சக்தியை தூக்கத்தால் மீண்டும் பெறாத தொழிலாளர்கள் ஆலை சங்கின் அழைப்புக்கு பணிந்து அழுது வடியும் வீடுகளிலிருந்து கடுகடுத்த முகங்களுடன் அடித்து மோதிக்கொண்டு வெளியே ஓடி கலைப்பட்ட கரப்பான் பூச்சிகளைப் போல தெருக்களில் மொய்ப்பார்கள். ஒரு அலட்சியமான தன்னம்பிக்கையுடன் நின்று கொண்டிருந்த அந்த ஆலை பதிற்றுக்கணக்கான விளக்குகளால் புழுதி படிந்த சாலையில் ஒளிப்பாய்ச்சி கொண்டிருக்கும் குளிரும் கும் இருட்டும் கவிந்த அந்த அதிகாலையில் செப்பனிடப்படாத சாலையில் அவ்வாலையின் கற்கூடாரங்களை நோக்கி விரைவார்கள் தொழிலாளர்கள். பரபரக்கும் அவர்கள் பாதங்களின் கீழ் புழுதி நெருநெருக்கும். தூங்கி வழியும் கரகரப்பான கூக்குரல் எங்கும் எதிரொலிக்கும். கொச்சைத்தனமான வசவுகள் காற்றை சீறி கிழிக்கும். இயந்திரங்களின் ஊங்காரமும் நீராவியின் முணமுணப்பும் இத்தொழிலாளர்களுக்கு எதிராக மிதந்து வரும். குண்டாந்தடிகள் போன்ற நீண்ட கரிய புகைப்போக்கிகள் அக்குடியிருப்புகளை விட உயர்ந்து நின்று துயரமும் கடுகடுப்பும் காட்டிக்கொண்டிருப்பது தொலைதூரத்திலிருந்து தெரியும். சாயங்கால சூரியன் வீட்டு சாளரங்களின் மீது ஓய்ந்து போன தன் கிரணங்களை படரவிடும் மாலை பொழுதில் செமித்து தள்ளப்படும் கசடு போல தன் பாறை வயிற்றுக்குள்ளிருந்து தொழிற்சாலை மக்களை வெளித்தள்ளும். மீண்டும் அவர்கள் அந்த அசுத்தமான தெருக்களின் வழியே கருத்து புகையடித்த முகங்களோடு பளபளக்கும் பசித்த பற்களோடு யந்திர எண்ணெயின் பிசுக்கு நாற்றமடிக்கும் உடல்களோடு நடந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களது குரலில் ஓரளவு உயிர் இருக்கும், வகையும் கூட இருக்கும். அன்றைய நாள் வேலை முடிந்தது. வீட்டில் உணவும் ஓய்வும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கும். தொழிற்சாலை எந்திரங்கள் தேவையான மட்டும் அந்த தொழிலாளர்களது சக்தியை உறிஞ்சி தீர்த்து விடுவதோடு அந்த நாள் விழுங்கப்பட்டுவிடும். எந்தவிதமான எச்சங்களும் இல்லாமல் அன்றைய பொழுது அழிந்து கழியும். மனிதனும் தனது சவக்குழியை நோக்கி ஓரடி முன்னேறி விடுவான். ஆனால் இப்பொழுதோ ஓய்வின் சுகத்தையும் புகை மண்டிய சாராய கடையின் சந்தோஷத்தையும் அவன் எதிர்பார்ப்பான். அதில் அவனுக்கு திருப்தி. ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த ஜனங்கள் 10 மணி வரையிலும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். கண்ணியமான இல்லறவாசிகள் தங்களிடம் உள்ள சிறந்த ஆடை அணிகளை தரித்து கொண்டு பிரார்த்தனைக்காக தேவாலயத்திற்கு செல்வார்கள். போகும்போது இளவட்ட பிள்ளைகள் மதத்தின் மீது காட்டும் அலட்சியத்தை கண்டித்து சரமாரியாக பேசிக்கொண்டே செல்வார்கள். பிரார்த்தனை முடிந்த பின்னர் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி அப்பம் சாப்பிடுவார்கள். மீண்டும் மாலை வரை தூங்க தொடங்குவார்கள். வருஷக்கணக்காக அதிகரித்தே கொண்டு வரும் அலுப்பினால் அவர்களது வயிற்று பசி கூட மந்தித்து போய்விட்டது. அந்த வயிற்றை உணர்ச்சி பெற செய்வதற்காக அவர்கள் கார நெடி நிறைந்த ஓட்கா மதுவை குடித்து குடித்து கிளர்ச்சி தரும் எரிச்சலை உண்டு பண்ணிக் கொள்வார்கள். மாலை நேரங்களில் அவர்கள் வீதிகளில் சுற்றித் திரிவார்கள். ரப்பர் செருப்பு உடையவர்கள். தெருவின் தரை காய்ந்து போயிருந்தாலும் கூட அதை போட்டுக்கொண்டு திரிவார்கள். குடை வைத்திருப்பவர்கள் பொழுது வெளிரிட்டு நிர்மூலமாக இருக்கும் போது அதை உடன் கொண்டு போவார்கள். வழியில் தங்கள் நண்பர்களை சந்திக்கும் போது தொழிற்சாலையை பற்றியும் யந்திரங்களை பற்றியும் பேசிக்கொள்வார்கள். மேஸ்திரிகளை வைவார்கள். அவர்கள் தங்கள் தொழிலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பேசினார்கள், சிந்தித்தார்கள். பேசிய விஷயத்தை பேசி பேசி செலித்து போன அவர்களது அன்றாட பேச்சில் என்றாவது ஒரு நாள்தான் ஏதோ ஒரு சக்தியற்ற எண்ணத்தின் ஒளி லேசாக மின்னிட்டு படர்ந்து மறையும். அவர்கள் வீட்டுக்கு திரும்பியவுடன் தங்கள் மனைவிமாரோடு சண்டை பிடிப்பார்கள், அடிக்கவும் செய்வார்கள். தங்களது முஷ்டிகள் வலி கண்டாலும் கூட அடிப்பதை நிறுத்த மாட்டார்கள். இளைஞர்கள் சாராய கடைக்கு அடிக்கடி செல்வார்கள், அல்லது வேறு யார் வீட்டுக்காவது சென்று பொழுது போக்குவார்கள்.

0: அங்கு ஹார்மோனியம் வாசிப்பார்கள், ஆபாசமான பாட்டுக்களை பாடுவார்கள், ஆடுவார்கள், ஏசுவார்கள், குடித்தும் கிடப்பார்கள். அவர்கள் உழைத்து உழைத்து மிகவும் ஓய்ந்து போனவர்களாதலால் குடித்தவுடனேயே போதை வெறி உச்சிக்கு ஏறிவிடும். அவர்களது இதயங்களில் ஏதென்றறியாத எரிச்சல் குடிக்கொண்டிருக்கும். எனவே இந்த மாதிரியான உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுவதற்காக சிறு சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அந்நேரத்தில் அவர்கள் சீக்கிரமே உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரையொருவர் மிருகத்தனமான மூர்க்க வெறியோடு கட்டித்தழுவை உருண்டு புரள்வார்கள். இதனால் இரத்த காயங்கள் காணும் சண்டைகள்தான் கண்ட பலன். சமயங்களில் அந்த காயங்கள் படுகாயமாய் போவதுண்டு. சில வேளை கொலைகளே நிகழ்ந்து விடுவதும் உண்டு. அவர்களது மனித சம்பந்தத்தை மறைமுகமான குரோத உணர்ச்சி ஆக்கிரமித்திருக்கும். அவர்களது தசை கோளங்களின் தளர்ச்சியை எப்படி ஈடு செய்து முறுக்கேற்ற முடியாதோ அதுபோலவே இந்த உணர்ச்சியும் வெகு நாட்களாய் ஊறி உறைந்து போயிருக்கும். அவர்கள் பிறக்கும் போதே இந்த தீய உணர்ச்சியும் அவர்களோடு பிறந்து ஓர் இருண்ட நிழலைப் போல் அவர்கள் சாகர மட்டும் அவர்களை தொடர்ந்து செல்லும். இலக்கற்ற வெறுக்கத்தக்க கொடுஞ்செயலுக்கே அவர்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கும். விழா நாட்களில் இளைஞர்கள் வெகு நேரம் கழித்து அடிப்பட்ட முகங்களுடன் வீடு திரும்புவார்கள். திரும்பும் போது அவர்களது துணிமணிகள் எல்லாம் கிழிந்து தும்பு தும்பாகி பொழுதியும் சேரும் படிந்திருக்கும். சமயங்களில் அவர்கள் தமது தோழர்களுக்கு தாம் கொடுத்த அடிகளை பற்றி வாய்வீச்சு வீசி வீராப்பு பேசுவார்கள். சமயங்களில் தங்களது குடிவெறியை, பரிதாப நிலையை, எழி நிலையை, கசந்த வாழ்வை, அவமானத்தை எண்ணி அழுவார்கள், சீறி எழுவார்கள், அல்லது சோர்ந்து போவார்கள். சமயங்களில் எங்கோ ஒரு வேலி புறத்தின் நிழலிலாவது, சாராயக்கடையின் தரையிலாவது, போதை மயக்கத்தில் கிடக்கும் தம் மக்களை தேடி கண்டுபிடித்து பெற்றோர்கள் வீடு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வீடு வந்து சேர்ந்த பிறகு முதியவர்கள் அவர்களை வாய்க்கு வந்தபடி திட்டுவார்கள். அந்த இளைஞர்களது தொளதொளத்து போன உடம்பை குத்துவார்கள். பிறகு அவர்களை ஏதோ ஒரு அன்புடன் படுக்கையில் பிடித்து தள்ளி தூங்க வைப்பார்கள். அதிகாலையில் அலரும் ஆலை சங்கின் கோபாவேசமான கூச்சலை கேட்டு எழுந்திருந்து வேலைக்கு செல்ல வேண்டுமே என்பதற்காகவே இவ்வாறு செய்வார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை சரமாரியாக உதைப்பார்கள், திட்டுவார்கள். என்றாலும் இளைஞர்கள் குடிப்பதோ சண்டை சச்சரவு செய்வதோ அவர்களுக்கு தவறாகப்படுவதில்லை. தந்தைமார்கள் இளைஞர்களாய் இருந்த காலத்தில் அவர்களும்தான் குடித்தார்கள், சண்டையிட்டார்கள். அவர்களது பெற்றோர்களும் பதிலுக்கு அவர்களை உதைக்கத்தான் செய்தார்கள். வாழ்க்கை அப்படியே தான் பழகி போய்விட்டது. சீராகவும் பொதுவாகவும் எங்கோ அது வருஷக்கணக்கில் சேற்று குழம்பாக ஓடிக்கொண்டிருந்த பழைய காலத்து பழக்க வழக்கங்களுடன் இறுக பிணைந்து நாள்தோறும் ஒரே மாதிரியான சிந்தனையும் செயலுமாய் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வாழ்வில் எந்தவித மாறுதலையும் ஏற்படுத்த எவரும் விரும்பவில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொழி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
5: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
7: தொழில் முனைவோர்கள்,
6: நாடக கலைஞர்கள்,
7: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
6: ஹாய் ஸ்நேகிதியே,
7: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
6: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
7: ஹாய் ஸ்நேகிதியே.
6: ஹாய் ஸ்நேகிதியே.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

இன்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசுத் துணைத் தலைவர் புவனேஸ்வரில் இன்று தொடக்கி வைக்கிறார். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி விக்டோரியா மாநில அரசு மாளிகையில் நடைபெற்ற 3வது இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டை தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிசுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து அறிக்கை வெளியிட்டார். இரு தலைவர்களும் பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளை வலுப்படுத்தும் வகையில் இருதரப்பு உறவு புதிய உயரத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்தனர். 2026 ஆண்டிற்கான சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் தேர்வு வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்கூட்டிய தேர்வு நகர தகவல் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு நகரத்தின் விவரங்களை www.csirnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இப்போட்டித் தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி என்னும் யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்லைன் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது என்றும் இப்பயிற்சி இன்று தொடங்கி 3 மாதங்கள் வரை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு புதுச்சேரி சுகாதாரத்துறை மூலம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 14 வயதுக்கு மேற்பட்ட 15வது பிறந்த நாளுக்கு முன்புள்ள பெண் பிள்ளைகளுக்கு வரும் 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் HPV தடுப்பூசி போடப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். தொண்ணூறுகளின் பிற்பாதையில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், பெங்காலி, மராத்தி மற்றும் ஆங்கில மொழிகள்ல 90க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இவர் அறிமுகமான முதல் படமே ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஹீரோயினாக மட்டுமல்லாமல் சப்போர்டிங் ரோல்களிலும் தன்னுடைய திறனை சிறப்புற வெளிப்படுத்தியவர். பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரர். யார் இவர்? இந்த கிளிப்ப கேளுங்க.
4: நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு இந்த காதல் கதிரிகை எல்லாம் பிடிக்காது.
5: உங்க மௌனத்துல கவிதை இருக்கு, புன்னகையில ஓவியம் இருக்கு, அமைதியில பாட்டு இருக்கு, அதுதான் உங்களுக்கு அழகே.
4: இல்ல இல்ல,

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? நடிப்பால் ரசிகர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகை தபு அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஷோடைய ஸ்டார்.

தபாசம் ஃபாத்திமா ஹஸ்மி என்கின்ற இயற்பெயரை கொண்ட நடிகை தபு அவர்கள் 1971 நவம்பர் மாதம் 4 ஜமால் அலி ஹஸ்மி மற்றும் ரிஸ்வானா தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் தன்னுடைய ஆரம்ப கால பள்ளி கல்வியை அங்கு பயின்றாங்க. பின்னர் மும்பை வந்தார்.

0: இவருடைய அக்காவான ஃபரா அவர்களும் நடிகை ஆவார். புகழ்பெற்ற பாலிவுட் நடிகையான ஷபானா அஸ்மி அவர்களும் இவருடைய உறவினர் ஆவார். 1982 வெளியான பசார் திரைப்படத்துல 11 வயதான தபு அவர்கள் ஒரு பாடல் காட்சியில மட்டும் தோன்றியிருப்பாங்க. 1985 வெளியான ஹம் நவஜவான் என்கின்ற ஹிந்தி திரைப்படத்துல நடிகர் தேவானந்த் அவர்களுடைய மகளாக 14 வயதான தபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவர் முதன் முதலாக ஹீரோயினாக தெலுங்கு படமான கூலி நம்பர் 1 படத்துல நடிச்சிருப்பாங்க. பின்பு பல மொழிகள்ல கதாநாயகியாக நடிக்க தொடங்கினாங்க நடிகை தபு. இப்போ உங்களுக்காக இவர் நடித்த படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: யார் இவர்? எதுக்கா என் பின்னால சுத்துறாரு? திட்டுன போல இருக்கு. முழு மனசுல திட்ட முடியல. நம்மளாமா? ஆனா அவரை பார்த்தா மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஏன் என்ன தாதா?
0: வார்த்தையை சொன்னாலே கோபம் வரும். ஆனால் இந்த நிகழ்வு காதலில் மட்டும் விதிவிலக்கு. அங்கு பொய்க்கு எப்பொழுதும் வரவேற்பு தானே. அப்படி இந்த காதலன் எந்த பொய்யை விரும்புகிறான் என்பதை பாடல் மூலம் அறிவோமா? தொலைந்து போன ஒரு காதலனின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1996 இயக்குனர் கதிர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் காதல் தேசம். இந்த திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரைத்துறையில் தடம் பதிச்சாங்க நடிகை தபு. இந்த படத்துல கல்லூரி மாணவியாக திவ்யா கேரக்டர்ல SB பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகளாக நடிச்சிருப்பாங்க. இவர் வரும் இன்ட்ரோ சீன் அவ்வளவு அழகாக இருக்கும். பூக்களின் மத்தியில் ஒரு பூவாக மலரை மிதிக்காமல் தாண்டி வரும் காட்சியை அவ்வளவு எளிதில் மறக்க முடியாதல்லவா? நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தோழியாய் நிலைத்து நிற்க விரும்பும் திவ்யா கேரக்டர்ல பல உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க தன்னுடைய நடிப்புல நடிகை தபு. காதல் தேசம் திரைப்படத்துல வரும் பாடல்களை பற்றி எவ்விதம் சொல்ல, ரசிகர்களின் மனதை மயக்கிய பாடல்கள் அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக உணர்வு பூர்வமான கிளைமேக்ஸ் சீன் வருது காதல் தேசம் திரைப்படத்துல இருந்து.
2: வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல நண்பர்களாவே இருக்கணும். நட்பு தெய்வீகமானது, சுயநலம் இல்லாதது. அந்த உயர்ந்த ஸ்தானத்துல தான் நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்காக நான் எது வேணாலும் என் வாழ்க்கை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கேன்.

0: நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்காக நான் எது வேணாலும் என் வாழ்க்கை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக உங்க காதலை மட்டும் தியாகம் பண்ணுங்க.
1: தாலாட்டு என்பது குழந்தைக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு உயிரையும் நாம் குழந்தையாக பாவித்தால் தாலாட்டு தானாக வந்துவிடும். அப்படித்தான் இங்கும் தன்னவளை தூங்க வைக்க பாடுகின்றான் இவன். மங்கை உறங்கினாலா பாடல் வருகின்றது உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இளைப்பர விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1996 இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான மலையாள படம் காலாபாணி தமிழ சிறைச்சாலையாக டப் செய்யப்பட்டது. இதுல நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு ஜோடியாக பார்வதி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. நாயகனுடைய செயல்களால ஈர்க்கப்பட்டு பின்பு நேசம் கொண்டு அவனை கைப்பிடிக்கிறாங்க. திருமணம் நிகழ்ந்த அன்றே கணவன் சிறை செல்லும் சூழல் ஏற்பட அவனுக்காக காத்திருக்கிறாங்க பார்வதி. தன் கணவன் வரும் செய்தி அறிந்து ரயில் நிலையத்துல காத்திருப்பவள் அவன் வராமல் போகவே காத்திருப்பு பல ஆண்டுகளாக தொடருது. தன் உடன்பிறப்பின் மகனால் தன் கணவன் பல ஆண்டுகளுக்கு முன்பே மரணித்ததை அறியாமல் போறாங்க பார்வதி. அவன் வருகைக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கவும் செய்றாங்க. இந்த படத்துல பார்வதிக்காக வருத்தப்படாத ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாது. முதுமையிலும் தன்னவனுடைய நினைவுடனே வலம் வரும் பார்வதி கேரக்டர்ல அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை தபு. சிறைச்சாலை படத்துல வரும் செம்புவே ஆலோலங்கிளி பாடல்கள் ரசிகர்களுடைய மனதை என்றும் வருடும் பாடல்கள் அல்லவா. காதலில் சங்கமிக்கும் இரு உள்ளங்களின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது உங்களுக்காக.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நிறைய தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரு. 1997 இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் இருவர். இதுல செந்தாமரை கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு காதலனை நம்பி வீட்டை விட்டு வரும் செந்தாமரை அவன் வேறொரு பெண்ணின் கணவன் என்பதை அறிந்து தன்னுடைய நிலைமையை எண்ணி தவிக்கிறாங்க. நேசித்தவனுடைய மொழிகளால எப்பொழுதும் போல் இப்பொழுதும் விழுந்து போக அங்கீகாரம் இல்லாமல் அவனுடனே பயணிக்கும் நிலை ஏற்படுது. இந்த படத்துல இவர் விழி வெளிப்படுத்தும் பாவங்கள் வார்த்தைகளால விவரிக்க முடியாத வகையில இருக்கும். அதிலும் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுடன் பேசும் பொழுது இவர் முகம் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன் செந்தாமரை கேரக்டருக்கு உயிர் கொடுத்தது போல இருக்கும். இப்போ உங்களுக்காக அந்த சீன் வருது. இருவர் திரைப்படத்துல இருந்து
1: மட்ராஸ்க்கு வந்து நான் எழுதினதும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன்.
2: வர சொல்லி கடிதம் போட்டீங்க, வந்துட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் எதிர்த்து படிதாண்டி வந்துட்டேன். ஆனா நான் இங்க யாரு?
0: கனவுகளை கொடுத்துவிட்டு உறக்கத்தை பறித்துக் கொண்டால் நிலைமை எப்படி இருக்கும்? மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றவரை கேள்வி கேட்டால் அது நியாயமாகுமா? இங்கு பொய் உரைப்பவர் யாரோ?

0: कि एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். இவருடைய நடிப்பில் வெளியாகி இன்று வரை ரசிகர்களுடைய நினைவில் வலம் வரும் படம் தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இதுல சௌமியா கேரக்டர்ல நடிகை ஸ்ரீவித்யா அவர்களுடைய மகளாகவும், நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு அக்காவாகவும், நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. தன்னை தானே தாழ்வாக நினைக்கும் சௌமியா நாயகனுடைய செயலால் ஈர்க்கப்பட்டாலும் அவன் மீது விருப்பம் கொண்டாலும் அதை தெரிவிக்க இயலாம தவிக்கிறாங்க. இதற்கிடையே சூழ்நிலை மோசமாக வீட்டின் மூத்த பெண்ணாக தன்னால் முடிந்ததை செய்யறாங்க. தவறான புரிதலால நாயகனை ஒதுக்க நினைப்பவள் நேசம் மிகவே அனைத்தையும் விட்டு விட்டு அவனுடனே இணையறாங்க சௌமியா. அழுகை, வெட்கம், தவிப்பு, நேசம், பாசம், விரக்தி, புன்னகைன்னு பல உணர்வுகளை சௌமியா கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை தபு. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படத்துல வரும் என்ன சொல்ல போகிறாய் பாடலை பற்றி என்ன சொல்ல, இன்றும் பலருடைய ஃபேவரட் அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து சீன் வருது.
3: இப்படி காதலிட்ட வேற பேசவே மாட்டேனே.
4: சொல்லுக்கா, வர போறவர் எப்படி இருக்கணும்?
3: நல்லவனா?
4: எப்படி கண்டுபிடிப்ப?
3: கண்ணை பார்த்தா தெரியும்.
4: எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். பாரதி கவிதை பாடுவார், நீயும் அந்த மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டாமா?
3: இந்த முகம், இந்த உடல், என் பெண்மை, எதையும் நான் தேர்ந்தெடுக்கல. சௌமியாங்கிற பேரே நான் தேர்ந்தெடுக்கல. கணவனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும்?
2: மறுப்பை தெரிவிப்பது எளிதாக இருக்கும், ஆனால் அந்த மறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது எளிதாக இருக்குமா? அப்படித்தான் மனதில் நேசித்த அவளின் மறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறான் துடிக்கிறான் இங்கொருவன். அவனின் தவிப்பு உங்களுக்கு பாடலாக வருகின்றது கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.
5: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தட்டில் சாப்பாடு காதில் ஹெட்செட்டுன்னு இந்த மாதிரி நேரத்தில் ஹாய் ஸ்னேகிதே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2000 வெளியான படம் ஸ்னேகிதியே. இந்த படத்துல காவல் அதிகாரியாக காயத்ரி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. மகளிர் கல்லூரியில சீஃப் கெஸ்டாக வந்து பெண்களுடைய நட்பை பற்றி பேசும் காயத்ரி தன் தங்கையை ஏமாற்றியவன் கண்ணில் பட அவனை பழி தீர்க்கிறாங்க. சூழல் மாறவே மாணவிகளை துரத்த முடிவில் அவர்கள் அனைவரும் தன் தங்கைகளாக தெரியவே மனநலம் பாதிக்கப்படுறாங்க. தைரியமான பெண் பாசத்தான் நிலை குலைந்து போகும் காயத்ரி கேரக்டர்ல மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை தபு. ஒரு அதிகாரியாக, ஒரு அக்காவாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெண்ணாக அட்டகாசமாக தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை தபு. இந்த படமே தமிழ்ல நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான படமாகும். இப்பொழுது உங்களுக்காக இவர் கல்லூரி மாணவிகளிடம் பேசும் ஒரு காட்சி வருது ஸ்நேகிதியே திரைப்படத்துல இருந்து.
1: காலேஜ்ல இணை பிரியா உயிர் தோழ்கள், ஆனா காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் எங்க ஏதுன்னு தெரியாம நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. ஆண்கள் அப்படி இல்ல, அடிக்கடி சந்திச்சுட்டே இருப்பாங்க, நட்பு வாழ்க்கை பூரா தொடருவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன், குழந்தை, குடும்பம் தான் அவங்க வாழ்க்கையே ஆயிடுது. அதுவரை தோழிக்கு இருந்த முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மறைஞ்சு போயிடுது. எப்போதோ நினைவுக்கு வரும் முத்தாய் சிப்பிக்குள் அடங்கி விடுகிறாள். தூசி படிந்த ஒரு பழைய ஆட்டோகிராஃப், செல்லரித்த ஒரு பழைய போட்டோகிராஃப், இதில் அடங்கி விடுகிறது உங்கள் நட்பு.
0: நடிகை தபு அவர்களுக்கு 2 தேசிய விருது, 7 பிலிம்பேர் விருது, 2 தென்னிந்திய திரைப்பட விருது வழங்கப்பட்டிருக்கு. நடிகை தபு அவர்களுக்கு இந்திய அரசின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் 2011 வழங்கப்பட்டது. இவருக்கு இவை மட்டும் இல்லாமல் இன்னும் பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடிகை தபு அவர்கள் ஹிந்தி திரையுலகில் தன்னுடைய திரைப்பயணத்தை இன்று வரை தொடர்ந்து வராங்க. யாருக்கும் தெரியாமல் அவளின் மனதில் புதைந்து கிடந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டதோ அல்லது வெளிப்பட போகின்றதோ? காதலில் அல்லாடும் இந்த மங்கைக்காக தூது சொல்ல வருகிறார்கள் இவர்கள். அவர்கள் சொல்வதை அவன் கேட்டானோ இல்லையோ நாம் கேட்போமா? பாடல் வருகின்றது ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான

0: இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஸ்நேகிதே, நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. 35 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பயணிக்கும் நடிகை தபு அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எப்பொழுதும் திறமையை வளர்த்து கொள்ள முயற்சித்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். நிகழ்ச்சியில் இணைந்து பாடிய பாடல் தேன் நிலவு படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912 மின்துறை புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக பாவ மன்னிப்பு படத்திலிருந்து பாடல்.

0: कि एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல கே வி மகாதேவன் இசையில பி சுஷீலா பாடிய பாடல் தில்லானா மோகனாம்பாள் படத்துல இருந்து.
3: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

Sacate la de la, sacate la de la, sacate la de la, sacate la de la.

0: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில பி சுஷிலா பாடிய பாடல் டிராமா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களை இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள் பங்கேற்கிறார். நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு தெளிவு பெற 2271760 மற்றொரு எண் 2275230 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம்.
3: தினமும்
2: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டி எம் சௌந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். தலைமுறையா
3: கானங்கள் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துண்டணா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்து வென்ற காணங்கள் நிகழ்ச்சியுடன் நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியுடன் நிறைவாக தேன் நிலவு படத்திலிருந்து பாடல்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 3:19 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம பேசக்கூடிய விஷயம், நம்ம உடல்ல அமைதியா இடைவிடாமல் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் ஒரு உறுப்புகள்ல முக்கியமானது அப்படின்னு சொல்ல போனா அது கல்லீரல் தான். நாம சாப்பிடுற உணவை செரிமானம் செய்யறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவது வரை எண்ணற்ற வேலைகளை வந்து இது செய்யுது. ஆனா அதே கல்லீரல்ல ஏற்படும் புற்றுநோய் குறித்து பலருக்கும் இன்னும் போதுமான விழிப்புணர்வு இல்ல. உண்மையில கல்லீரல் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தா சிகிச்சை பெறும் வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதை விட முக்கியமா சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமா இந்த நோயோட அபாயத்தை நம்மளால குறைக்க முடியும். அப்படியானா கல்லீரல் புற்றுநோய் ஏன் ஏற்படுது, அதன் ஆரம்ப அறிகுறிகள் என்ன, யார் இதுல அதிகமா கவனமா இருக்கணும், அதை தடுக்க நம்ம என்ன செய்யணும், இப்படி பல கேள்விகள் நம்ம கூட இருக்கும். சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க விளக்கம் பெற போறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்று நோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள், வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படின்ற நம்பருக்கு. சார், இந்த கல்லீரல் புற்றுநோய்னா என்ன, இது ஏன் உருவாகுது, இதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
3: ஸோ கல்லீரல் புற்றுநோய் என்பது வந்து உங்களுக்கு கல்லீரலிருந்து நார்மல் கல்லீரலிருந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் எடுத்துகிட்டு, இந்தியா மட்டும் அதுவும் இல்லாத உலக அளவில் எடுத்துட்டா வந்து உங்களுக்கு மெயினாக ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறது. ஸோ இதனால் காரணத்தினால வந்து கல்லீரலில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவு பல வருடங்களாக மாற்றங்கள் ஏற்பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயாக வந்து நம்மளுக்கு வந்து மாறும்.
1: ஓகேங்க சார், இந்த கல்லீரல் புற்றுநோய் ஃபர்ஸ்ட் எந்த ஏஜ்ல இருக்கிறவங்கள மெயினா வந்து தாக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: கல்லீரல் புற்றுநோயை எடுத்துட்டா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 50 to 70 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும்.
1: ஓகே.
3: ஸோ இது வந்து இனிஷி, இந்த கல்லீரல் புற்றுநோயிலிருந்து பலவிதமான புற்றுநோய் இருக்குது.
1: ஓகே.
3: அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படோபிளாஸ்டாமான்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து யங் ஏஜில் வர்றது, அதாவது அது வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடியது. அதே வந்து வயதானவர்கள் முதியவர்களுக்கு வந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமான்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக கல்லீரலில் வந்து இந்த ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா தான் வந்து 75 to 90%

0: வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் வர்ற புற்றுநோயில் ஹெப்படோசெல்லார் கார்சினோமான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 60 to 70 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்.
1: ஓகே.
0: அதே வந்து கல்லீரலில் வந்து எந்த புற்றுநோய் வந்து ரொம்ப காமன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பரவுறது, அதாவது சப்போஸ் நுரையீரலில் இருந்து பரவுறது, இல்லாத்திருந்து குடலில் இருந்து பரவுறது, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டா வேறு பக்கம் இருந்து பரவி வர்றதா கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். பட்
1: ஓகே
0: கல்லீரல்லையே வர்ற புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படோசெல்லர் கார்சினோமாங்கிறது வந்து
1: ஓகே
0: அது வந்து 90% வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல்லையே வந்து உற்பத்தி வர கல்லீரல்லையே மாற்றமடைஞ்சு வரக்கூடிய புற்றுநோய் அது.
1: ஓகேங்க சார். எத்தனை சதவீதம் வந்து அதிகம், இப்போ கல்லீரல்லே வந்து புற்றுநோய் உருவாகும்னு சொல்கிறீங்க, மற்ற உறுப்புகள்ல இருந்து பரவுன்றீங்க, இது எந்த எவ்வளோ சதவீதம் வந்து இது வந்து ஆபத்துன்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது மற்ற பக்கம் இருந்து இங்கே வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது மெட்டாஸ்டேசிஸ்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அது செப்பரேட் இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முதன்மை கேன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் புற்றுநோய்ங்கிறது ஆசைச்சு கல்லீரல்லையே வந்து நம்மளுக்கு வந்து உருவாகக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் இது. இது வந்து நம்ம இந்திய அளவில் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 10 கேன்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கேன்சர்ஸு. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து கல்லீரலில் வர புற்றுநோய் வந்து ஒரு தோராயமாக எடுத்துகிட்ட 2 to 3% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 பேர் வந்து கேன்சர் அப்படி 100 கேன்சர் எடுத்து 100 பேர்த்துக்கு கேன்சர் எடுத்துனா அதில் வந்து 2 to 3% வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் புற்றுநோயாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை. இன்னைக்கு கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள், தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ வந்து கல்லீரல் புற்றுநோய் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, கல்லீரலில் வந்து ரொம்ப கம்மி தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கா, யாருக்கு வந்து அதிகமாக இந்த நோய் வந்து பாதிப்பு இருக்கு?
0: இந்த கல்லீரல் புற்றுநோய் வந்து நம் பொதுவாக வந்து உலக அளவில் அல்ல இந்திய அளவில் எடுத்துட்டோம்னா ஆண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அதாவது ஒரு 2 to 3 ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பாதிக்கப்படுவாங்க. ஸோ வந்து இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மது பழக்கம் அதிகமாக இருக்கிறது, அண்ட் தென் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் அந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி, அது வந்து மேல்ஸ்க்கு தான் அதிகம், ஃபீமேல்ஸ்க்கு அதிகம் இல்லை. அண்ட் இன் அடிஷன் டு தட் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மது பழக்கம் இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலை மாற்றம் அடைஞ்சு அது கேன்சராக வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ அதனால் பொதுவாக வந்துன்னா ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் பெண்களை கம்பேர் பண்ணும்போது.
1: இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி, இது வந்து தொற்றுகள் வந்து கல்லீரல் புற்றுநோயோட எப்படி வந்து ரிலேட் பண்ணுறீங்க?
0: இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீமால் பிளட்னால வந்து பார்த்தீங்கன்னா பரவக்கூடியது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பிரிக் இன்ஜுரி. ஸோ இது மாதிரி இது வந்து வரக்கூடியதை ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி ரெண்டும் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்னால ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னால வர்றது.
1: ஓகே.
0: ஸோ இது வந்து எப்படி புற்றுநோயை வந்து உடனே வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயாக மாறுமா அப்படின்னு கேட்டால் வந்து எல்லாத்துக்கும் மாறாது. ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரலில் தான் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிடும், சிரோசிஸ்னு சொல்லுவாங்க கடைசி இது. ஸோ அது வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு சிரோசிஸ் வந்து, அண்ட் இந்த சிரோசிஸ் வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்ததுன்னா கேன்சராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புற்றுநோயாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும்.
1: ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபேட்டி லிவரால் வந்து நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அந்த கொழுப்பு வந்து மாறிடுமா, புற்றுநோயாக ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு?
0: எஸ்ஹெச்சு கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயாக மாறாது. இந்த ஃபேட்டி லிவர் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புற்றுநோயாக வராது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் அது கல்லீரல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அது மெடிக்கல் டெர்மினாலஜி. ஸோ அதில்
1: பார்த்தீங்கன்னா
0: சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும், சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு அது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் இறுக்கமாக ஆயிரும், இறுக்கமாக ஆகி சுருங்கிடும். அதில் வந்து அது அப்படியே நாளடைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புற்றுநோயாக மாறுறது. ஸோ இப்போ பொதுவாக இப்போ எடுத்தீங்கன்னா முதல்ல வந்து அது கல்

0: நுரையீரலில் வர புற்றுநோய்க்கு 50% காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. யாருக்கு வந்து ரொம்ப நாளாக ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து 50% மாறும். அதே இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து யூனிவர்சலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஸ்கெட்யூல் இருக்குது, அதனால் அதோடைய சதவீதம் வந்து கம்மியாகிட்டு வருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் வந்து அது ஒபிசிட்டி இதெல்லாமே இருக்கிறவங்கள ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் இவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபேட்டி லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஃபேட்டி லிவர் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து பல வருடங்கள், அதாவது இது வந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறா எனக்கு வந்து உடனே இப்போ எல்லாரும் ஜென்ரலாக இப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு இருக்கும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு கேன்சர் வந்துருமா அப்படின்னா வந்து கேன்சர் வராது. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தும். அதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வரைமுறைகள் இருக்குது.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா, தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஒருத்தங்க கல்லீரலால பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க சார், அவங்க ஒரு தகப்பனார், அவங்களோட பிள்ளைக்கு வர வாய்ப்பு இருக்குதா, இது பரம்பரையா வருமா அப்படின்றது என்னோட கேள்வி.
2: இந்த புற்றுநோய் கல்லீரல் வந்து பரம்பரையா வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கிடையாது. பட் ஆனால் வந்து வீட்டில் ஒரு 2-3 பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அப்பாவுக்கு வந்திருக்குது, அதுக்கப்புறம் மகனுக்கு வருமானா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து சொல்ல முடியாது. மார்பக புற்றுநோய் டவுட்னு சொன்னீங்கல்ல, மார்பக புற்றுநோய்னா அது நம்மளுக்கு ஜென்ரலா மார்பகத்தை தொட்டு பார்த்தோம்னா வந்து எப்படின்னா ஒரு சின்ன கட்டி இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென்படும். ஆனா அதே வந்து கல்லீரல் வந்து உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும். அதனால இந்த சின்ன மாற்றங்கள் இருக்கும்போது தொட்டு பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஜென்ரலாக கல்லீரல் புற்றுநோய் வந்து தொந்தரவுகள் வருது அப்படின்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டு கட்டத்தில் தான் இருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவும் தெரியாது. ஸோ வந்து சப்போஸ் அவங்களுக்கு வேற ஏதோ தொந்தரவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கல்லீரல் புற்றுநோய் வந்து வயிற்றுல ஏதோ தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லி வேற ஏதோ தொந்தரவுக்காக வந்துட்டீங்கன்னா ஜென்ரலாக ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு ஏதோ தொந்தரவு வந்து வந்து பார்க்குறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கும்.

0: ஓகேங்க மேம், நன்றி.
1: ஓகே சார், நன்றி நன்றி நன்றி சார், நன்றி மேடம்,
0: நன்றி.
2: ஓகேங்கம்மா, நன்றிம்மா.
0: சார், இப்போ வந்து நீங்கள் கல்லீரல் புற்றுநோயோட அறிகுறிகள் சொன்னீங்க. மோஸ்ட்லி வந்து வயிற்றில் வந்து பிரச்சனை வரும்ன்ட்டு. எப்படி இது தீராத வயிற்று வலி அந்த மாதிரி எதனா இருக்குமா, இல்லை பசியின்மை, இல்லை எந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக
2: இருக்கு? பார்த்தீங்கன்னா கல்லீரல் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக வந்து பசியின்மை இருக்காது, பசியின்மை குறைஞ்சிருக்கும் முன்னாடி இருந்ததை கூட. அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டுன்னா வெயிட் லாஸ் இருக்கும். அந்த பசியின்மைனால தினம் சரி வர ஆதாரம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த தினம் வெயிட் லாஸ் இருக்கும், இது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வலது பக்கம் நம்ம விலா எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அங்கதான் அவங்களுக்கு அங்கதான் பார்த்தீங்கன்னா கல்லீரல் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு பெயினோ இது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கமாகி இடத்துல கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும்போது என்னென்னா கல்லீரல் வந்து மோஸ்ட்லி நம்ம விலா எலும்புக்கு உள்ளதாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அது வந்து பெருசாகும் போது கட்டி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி கட்டி அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம், எல்லா டைமும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்கும். ஸோ மற்ற சில உங்களுக்கு கேன்சர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த வாயில் வர வாய் புற்றுநோய், மார்பிள புற்றுநோய், இல்லைன்னா இந்த சதைகளில் வர புற்றுநோய், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தினம் தொட்டு பார்த்தா கட்டியோ வெளியில் கட்டியோ புண்ணோ இது மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தெரியாது. மெயினாக ஒன்று நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பசியின்மை, வெயிட் லாஸு இதெல்லாம் வந்து இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதாக அப்படின்னா அது கிடையாது. இதனுடைய ஒன்னா சில சிம்டம்ஸ்ல இது ஒன்னா.
0: ஓகே, இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த கல்லீரல் புற்றுநோய் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் வந்து வராங்க பேஷண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாவே இப்ப கல்லீரல் வந்து நம்ம எவ்வளவு நாட்களுக்கு இல்ல எவ்வளவு வருடத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம்
2: இல்லை? அப்படி ஜென்ரலா வந்து சில புற்றுநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஃபேமிலியில் அதாவது சில மார்பக புற்றுநோய், அதே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஸோ இது மாதிரி அதே வந்து கல்லீரல் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வந்து கல்லீரல் புற்றுநோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன ரீசன்னா அது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த அதாவது இன்சிடென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி, அதாவது 2-3%. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனிங் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து சில யூஸ் நன்மை இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, அதாவது நன்மை கிடையாது. அதனால் எத்தனை ஸ்க்ரீனிங் வந்து ஜென்ரலாக வந்து கல்லீரல் புற்றுநோய்க்கு கிடையாது. அதே யாராருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒன்று சப்போஸ் அவங்க கேட்டாங்களா நம் முதலில் அந்த நேயர் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணலாம். இரண்டாவது வந்து இப்போ ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, அண்ட் அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துட்டு ஆல்கஹால்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்கஹால் எடுத்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கல்லீரல், ஏன்னா அவங்களுக்குலாம் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கல்லீரல் கொஞ்சம் பாதிப்படைஞ்ச மாதிரி சில ஆல்கஹால் ரிலேட்டடாக வந்து சில மாற்றங்கள்லாம் இருக்குது. அதாவது சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் இதில் எடுத்துட்டிங்கன்னா கல்லீரல் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து தொந்தரவு வந்து பார்த்தீங்கன்னா சிரோசிஸுங்கிற ஒன்று இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். அண்ட் தென் வந்து ஒரு சிலது சிரோசிஸ் இல்லாமல் இதாகும். கடைசி அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து கேன்சராக மாறுறதா வந்து உங்களுக்கு மேஜர் இது.
0: ஓகே, இப்போ பொதுவாக நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் இருந்தால் உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப கரெக்டான இது அப்படின்னா எந்த ஸ்டேஜ் சொல்வீங்க?
2: ஸ்டேஜுங்கிறது இல்லை, இப்போ இதில் வந்து ஜென்ரலாக கல்லீரல் புற்றுநோய்க்கு இங்கே அதாவது வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தென்பட்ட ஒரு கட்டி மாதிரி தென்படுது, அந்த கட்டியாக தென்படுறது எல்லாமே கல்லீரல் புற்றுநோய் இல்லை, அங்கே வந்து வேற வந்து பித்தப்பை இருக்குது அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட இது வரல. ஸோ ஜென்ரலாக எப்பவுமே வந்து ஒரு வெயிட் லாஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பசி, இதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்ருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சில எனக்கு வந்து பசியே இல்லை அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க அண்ட் தென் அதே மாதிரி அந்த அது மூலம் சில இந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தவங்க ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இது மாதிரி நான் சொன்ன அந்த வலி வலது விலா எலும்புக்கு கீழே கட்டி தென்படுதல். ஸோ ஜென்ரலாகவே எந்த அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே என்ன காரணமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இடம் குறைஞ்சிருக்குது ஒரு பெரிய அளவுக்கு, அதாவது நம்ம இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா

0: வந்து மருத்துவரை அணுகுவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா டாக்டரை போய் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு, இதுக்கு நீங்க என்னென்ன பரிசோதனைகள்லாம் செய்யறீங்க ஹாஸ்பிட்டல்ல?
0: உங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னு வந்து ஒரு சந்தேகப்படுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக இது மாதிரி வயிற்றில் தொந்தரவு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ராசவுண்டு தான் வந்து வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணோம்னா அதில் பல பாகங்களை பார்க்கலாம், அதாவது கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, கணையம் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கல்லீரலுக்கு மெயின் முதல் கட்டமாக பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்டுன்னு சொல்கிறது. அல்ட்ராசவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது செய்தாலே வந்து கல்லீரலில் வந்து என்ன மாற்றங்கள் இருக்குது, ஸோ வந்து கட்டி மாதிரி இருக்குதா என்ன ஏது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து கட்டிகளத்தின்னா பல காரணங்கள் உண்டு. கல்லீரலில் வர எல்லா கட்டியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் கட்டியாக இருக்கணுங்கிறது இல்லை.
1: ஓகே,
0: சில நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ட்னு சொல்லுவோம், ஹெமாஞ்சியமோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெர்மாலஜி சொல்லுவோம், அது ரத்த கட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியது. ஸோ அது ஸ்கேன் பண்ணாவே தெரியும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டவுட்டாக இருக்கா, எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்தாவே வந்து இது புற்றுநோயாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குதா, இங்கேயே வந்து புற்றுநோயாக இருக்கலாமா, இல்லை வந்து மற்ற இடத்துல நான் சொன்ன பார்த்தீங்களா வேறு பக்கம், அதாவது மார்பக புற்றுநோய், குடல் பெருங்குடல் இருக்கிறது, கணையத்தில் இருக்கிறது, இது மாதிரி புற்றுநோய் எல்லாம் பரவிந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இனிஷியல் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பண்ணக்கூடிய டெஸ்ட். ஸோ சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வந்து கணையத்தில் வந்து புற்றுநோயாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதோட ரத்த பரிசோதனையும் இருக்குது, அதாவது ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் AFP சொல்லுவோம். அது ஜென்ரலாக வந்து இந்த கணையத்தில் இந்த கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால முதல்ல வந்துன்னா மெஜாரிட்டி ஆஃப் த புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல்லையே உருவாகக்கூடிய புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெப்படோசெல்லார் கார்சினோமான்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அந்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கேன் பண்ணி கல்லீரல் புற்றுநோய்னு ஒரு சந்தேகப்படுறோம் அப்படிங்கும்போது இந்த ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் பிளட் டெஸ்ட் தான் அது பண்ணோம்னா அதுவும் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கல்லீரல் புற்றுநோய். அதுக்கு அடுத்ததான் வந்து இது மாதிரி சந்தேகப்பட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அண்ட் தென் வந்து சிடி ஸ்கேன் சொல்லுவோம்.
1: ஓகே,
0: ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிடி ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டியது இருக்கும்.
1: ஓகேங்க சார், இப்போ எந்த ஸ்டேஜில் பேஷண்ட் இருந்தால் இந்த இதில் இருந்து வந்தாங்கன்னா குணப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும், இதுக்கு மேலே வந்தாங்கன்னா குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்னு இருக்கும்ல, அது எந்த ஸ்டேஜ் சார்?
0: அதாவது உங்களுக்கு எப்பவுமே கல்லீரலுக்குன்னு கிடையாது,
1: ஓகே,
0: மீது எந்த பகுதியும் இருந்தாலும் எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா வந்து நம்ம குணப்படுத்த முடியும்.
1: ஓகே,
0: ஸோ இப்போ கல்லீரலில் மட்டும் இருக்குது, வேறு வந்து கல்லீரல்லிருந்து வேறு பக்கம் பரவ கிடையாது, இல்லைன்னா வந்துட்டுனா கல்லீரல்லிருந்து வேறு பெரிய பெரிய நெறிக்கட்டிகள் இருக்கு வந்து இல்லை, அதில் வந்துட்டு மெயினாக இல்லாட்டி கல்லீரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு கல்லீரல் தான் இருக்கும், ஆனால் அது வந்து ரெண்டு பாகமாக பிரிக்கலாம், வலது பக்கம் ஒரு பாகம், இடது பக்கம் ஒரு பாகம்னு இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து வலது பக்கம் இருக்குது, அதே இடது பக்கத்துக்கு போகிற ரத்த குழாய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கத்தை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். அப்போ ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்லி கல்லீரலில் மட்டும் இருக்குது, ஒரு பகுதி மட்டும் இருக்குது, ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கல்லீரல் வந்து இருந்தால் போது எடுத்திங்கன்னா நார்மல் பர்சனுக்கு எடுத்திங்கன்னா நார்மல் லிவர், அதாவது நான் சொன்ன மாதிரி ஆல்கஹால் அடித்து ஹெப்படைட்டிஸ் பி, ஆல்கஹால் எடுத்துகிட்டு ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிரோசிஸ் மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேணும், அரௌண்டு பார்த்திங்கன்னா 35-40 இருக்கணும். அதே வந்து நார்மல் கல்லீரலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30% வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா போதும். ஸோ அதெல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி மற்ற கல்லீரல் எடுத்துகிட்டு இவ்வளோ பாது இவ்வளோ வாகம் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்ஜரி தான் மெயினாக. இந்த கல்லீரல் புற்றுநோய்க்கு முக்கியமான சிகிச்சை என்னன்னு கேட்டால் அறுவை சிகிச்சை தான்.
1: ஓகே,
0: ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து கல்லீரல்.

0: மட்டை இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்குது, மீதி வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்தது போக மீதி போதுமான அளவு கல்லீரல் உடம்புல இருக்குது ஒரு மனிதனுக்கு தேவையானது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து குணப்படுத்த முடியும்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் பத்தி. நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு கால் வந்தாங்க. ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார், இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த புற்றுநோய் வந்தா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சிகிச்சை முறைகள்ன்ட்டு. முக்கியமா நீங்க அறுவை சிகிச்சையை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த அறுவை சிகிச்சைகள்ல ஏதாவது வகைகள் இருக்கா, எப்படி சார்?
4: அறுவை சிகிச்சையில் வகைகள்ங்கிறது சொல்ல முடியாது. ஜென்ரலாக உங்களுக்கு வந்து கல்லீரலில் வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி குணப்படுத்த முடியும். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பகுதி ரைட் லோப், லெஃப்ட் லோப்னு சொல்லுவாங்க, அது ஒரு பகுதியில் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணும்போது மீதி இருக்கிற லிவர் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 30%, அதே வந்து நான் அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%, 35-40%. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்குதா அப்படிங்கிறது அது நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டோ இல்லை அவங்களுக்கு வந்து தேவையான அளவு கல்லீரல் எடுத்து போக மீதி கல்லீரல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி சிலது, அதாவது வலது கல்லீரலத்தான் வந்து கட்டி இருக்குது அதை ரிமூவ் பண்ணோம்னா, இடதுக்கு கல்லீரல் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னா அதையும் நம்ம வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, வலது கல்லீரலுக்கு போகிற ஒரு ரத்த குழாய் இருக்கும், அது சில ரத்த குழாய் இருக்குது போர்ட்டல் வெயின்னு சொல்லுவோம், அதையை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடைச்சிருவோம். வந்து அறுவை சிகிச்சை இல்லை, ஆஞ்சியோகிராம் பண்ண மாதிரி அது மூலிமா ஒன்று அங்கே வந்து அடைச்சிட்டோம்னா என்ன ஆகுனா, அப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டமெல்லாம் வலது பக்கம் போகக்கூடிய ரத்த ஓட்டமெல்லாம் உங்களுக்கு வந்து இடது பக்கம் போக ஆரம்பிச்சு. ஸோ வந்து இடது பக்கம் கல்லீரல் வந்து என்னாகுனா பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட வாரம் கழித்து கடந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது போதுமான அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது வலது பக்க கல்லீரலை வந்து அத்தினா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பொதுவாக ட்ரீட்மெண்ட்டு குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்து அத்தினா மெயினாக அறுவை சிகிச்சை
3: தான்.
4: ஸோ இதில் அது இது வந்து அத்தினா இது முதல்ல இருந்தே செஞ்சுட்டு வராங்க, ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் பண்ணும்போது அத்தினா போதாதுன்னா அந்த போதாதுங்கிற பகுதி வந்து அத்தினா வளர்ச்சி அடைய வச்சுட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணுறது. இது வந்து இருக்கக்கூடிய வந்து அத்தினா அறுவை சிகிச்சைகள்.
3: ஓகே சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: டாக்டர் கிட்ட பேசுறேன்.
3: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க?
5: எம் ராஜு, நொலம்பூர்.
3: ஓகேங்க சார், சொல்லுங்க உங்களோட கேள்விங்களை சார் கிட்ட கேளுங்க.
5: நான் வந்து ஒரு ஜிப்மர் ஹாஸ்பிடல் பேஷண்ட் தான்.
3: ஓகே.
5: வயசு 73 ஆகுது, லிவர்ல கேன்சர் இருக்குதுன்னு பிப்ரவரியில உறுதியாச்சு, சிடி ஸ்கேன் இல்ல.
3: ஓகேங்க சார்.
5: நவம்பர்ல அல்ட்ரா சவுண்ட் போட்டாங்க, அதுல சரியா தெரியலன்னு பிப்ரவரியில சிடி ஸ்கேன் போட்டாங்க, தெளிவா தெரிஞ்சிருச்சு.
3: சரிங்க,
5: அதுக்கு ஆபரேஷன் உண்டா இல்லையான்றது தெளிவா தெளிவுபடுத்துவோம். 60% பாதிச்சு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு.
3: சரிங்க சார், இந்த டாக்டர் சொல்வாங்க.
5: நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
3: ஓகேங்க சார், நன்றி.
4: ஐயா வணக்கங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த சிடி ஸ்கேனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். சிடி ஸ்கேன் பார்த்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அண்டு தென் வந்து எந்த பக்கம் பாதிப்படைஞ்சிருக்குது. ஸோ அந்த பாதிப்படைஞ்சிருக்கிற ஒரு பக்கம் மட்டும் பாதிப்பு இருக்கா, இல்லை ரெண்டு பக்கமும், ரெண்டு பக்கம் கல்லீரலுடைய ரெண்டு பகுதியிலையும் பாதிப்பு இருக்காங்கிறத பார்க்கணும். அதே வந்து ரெண்டாவது வந்து இப்போ ஒரு பக்கம் தான் பாதிப்பு அடைஞ்சிருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதன் பக்கத்தால் இருக்கிற நெருக்கெட்டி இது மாதிரி வேறு ஏதோன்னு கொஞ்சத்தின்னா பரவி இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை, ஒன்லி கல்லீரலில் மட்டும் ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னா அதையே ரிமூவ் பண்ணுனா வந்து மீதி இருக்கிற பகுதி உங்களுக்கு போதுமானதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பார்த்து இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன விதமான சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிவு செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து இதுக்காக ஜிப்மரில் எந்த பகுதியில் பார்த்தீங்களோ அங்கே இருக்கிற டாக்டரையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எங்கே ஏன்னா உங்களுடைய எந்த டாக்குமெண்ட்டும் தெரியாது எங்கே பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறது எதுவும் தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. என்னால் தெளிவாக உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்தா தான் கிளியராக உங்களுக்கு வந்து என்ன விதமான சிகிச்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்ல முடியும்.
5: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதில் வந்து 306லேயும் 305லேயும் டாக்டருங்க பார்த்தாங்க.
4: சரிங்க ஐயா.
5: திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்பிக்கு பக்கத்து பில்டிங்க்கு 4வது மாடிக்கு ஏறி கொடுத்தாங்க. அங்கே போனாக்க பெட்டில் இடம் இல்லைன்னு, இடம் இருக்கும்போது நாங்கள் ஃபோன் நம்பர் பண்ணுறோன்னு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அனுப்புனாங்க.
4: சரிங்க,
5: அதனால இருக்கிறேன் அப்படியே.
4: சரிங்க, அப்போ நீங்கள் வந்து தினம் மறுபடியும் அவங்களை வந்து இப்போ ஃபோன் வரலன்னு நீங்கள் மறுபடியும் வந்து பாருங்க. ஏன்னா சில டைம் ஃபோன்
5: மூணு தரம் வந்து பார்த்துக்கிறேன், போன வாரம் கூட வந்து பார்த்துட்டு
4: வரேன். சரிங்கய்யா. சரி, நீங்கள் இப்போ என்ன தினம் எங்களுடைய புற்றுநோய் பகுதிக்கு வாங்க. அதே எஸ்எஸ்பியில் தான் வந்து தினம் முதல் எஸ்எஸ்பியில் முதல் மாடியில் வந்து அத்தினா எங்களுடைய புற்றுநோய் பகுதி இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே எஸ்எஸ்பி அதில் தான். நீங்கள் வேணால் நான் எங்களது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் எங்களுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை பகுதி இருக்கும். ஸோ காலையில் திங்கள் டு வெள்ளி இந்த 5 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் உங்களுடைய ஃபைலோட வந்து பாருங்கய்யா.
5: கொரோனா பிரிவு ஓட்டில் வந்து பார்க்கலாமா?
4: இல்லைங்கய்யா, இது வந்து அஞ்சா நம்பர் பில்டிங் எஸ்எஸ்பி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 5வது நம்பர் பகுதி முதல் மாடியில் 211.
0: தொடர்ந்து
6: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
7: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்று நோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள். சார், இப்ப வந்து நீங்க ஆபரேஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, எந்த டைம்ல வந்து கல்லீரல் முற்றிலுமா நீங்க வந்து மாற்று அறுவை சிகிச்சை அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்றீங்க?
4: அதாவது ஸோ அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இப்போ கல்லீரல் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்குது.
3: ஓகே.
4: அண்ட் தென் ஆப்போசிட் கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிரோசிஸ்ன்னு சொல்லி சிரோசிஸ் பேக்ரவுண்ட் என்டையர் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் பேக்ரவுண்டில் வந்து லிவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்திருக்கு. ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா அகற்றுனா மீதி இருக்கக்கூடிய வந்துன்னா சிரோசிஸ் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரீ க்ரோத் நல்லா இருக்காது. அண்டு தென் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எங்கேயுமே பரவலை. ஸோ கல்லீரலில் மட்டும் இருக்குது. கல்லீரலி இருக்கும்போது முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற கல்லீரலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சு சிரோசிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இதையே மட்டும் கல்லீரல் கட்டியை மட்டும் ஆகட்டும், மற்ற ஆப்போசிட் இருக்கிறத அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்னால சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் கல்லீரலும் அஃபெக்ட் ஆகிருக்கு சிரோசிஸ்னால. அதில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான். இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சொல்லுவோம் இப்போ கடாவர் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேஷண்ட் வந்து அதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, ஸோ உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூளை செயலிழந்துருச்சு, ஸோ உறுப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று மெயின் முக்கியம் என்னட்டுன்னா நம்மளுக்கு வந்து கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதனால தான் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற லிவரில் வந்து இப்போ நார்மல் லிவர் அப்படின்னா நம்ம லிவர்லேருந்து பார்த்தீங்கன்னா 60-65% வரைக்கும் நம்மளுக்கு 30-30% இருந்தால் நார்மல் லிவர்

0: போகுது. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்லேயே ஃபேமிலியில் யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறக்கு இதாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட இருந்து தேவையான இவருக்கு என்ன அளவுக்கு தேவையான லிவர் தேவையோ அந்த தேவையான லிவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறவங்க டோனர், அது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: ஓகேங்க சார், உங்களோட க்வெஸ்சன்ஸ் சார் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர், இந்த கல்லீரல்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்தது அப்படின்னா அவர் உடல் ரீதியாக என்ன சிம்டம்ஸ் மூலியமா இவருக்கு கல்லீரல் புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு தெரியும், அது ஒரு கேள்வியும். ரெண்டாவது, கல்லீரல்ல இந்த புற்றுநோய் வந்ததுக்கு இந்த நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறத குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வெவ்வேறு வகையில கொடுக்கறோமா, அது எந்த வயதுக்கு உடையவர்களுக்கு இந்த புற்றுநோய் அதாவது கல்லீரல் புற்றுநோய்ங்கிறது மிக அதிகமாக இருக்கு, இதற்குரிய மாடர்ன் மருத்துவ சிகிச்சை முறை எப்படி இருக்கு, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் தர்க்கமா சொல்லுங்க டாக்டர்.
0: சொல்றேங்கம்மா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களான்னு தெரில, பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா, ஒன்று முதல் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிம்டம்ஸஸ் இருக்குன்னு. ஜென்ரலாக கல்லீரல் புற்றுநோய் வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எந்த சிம்டம்ஸஸும் தெரியவே தெரியாது. ஸோ ஜென்ரலாக பசியின்மை, எடை குறைப்பு, இல்லைன்னா வலது பக்க விலா எலும்புக்கு கீழே வலி, இல்லைன்னா வந்து வலது ஒக்க விழா எலும்புக்கு கீழே கட்டி, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கல்லீரல் புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் இரண்டாவது எடுத்துட்டிங்கன்னா, இது மாதிரி ஆல்கஹால்னால வந்து மாற்று சில ரொம்ப ஆல்கஹால் எடுப்பாங்க, கல்லீரலில் பாதிச்சிருக்குது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி தொந்தரவுகள், ஆல்ரெடி லிவர் பாதிச்சிருக்குது, வெயிட் லாஸ் பசியின்மை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் கேட்டால் இரண்டாவது கேள்வி வந்து எந்த, அதாவது குழந்தைகளுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட், அண்ட் தென் வந்து பெரியவங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட். அதாவது இந்த கல்லீரல் புற்றுநோய் வந்து ஹெபடோசெல்லர் கார்சினோமான்னு சொல்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கேட்ட மூன்றாவது கேள்வியோ, அது எந்த வயதினர், 60 to 70 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த ஹெபடோசெல்லர் கார்சினோமாவுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்து சர்ஜரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்லிருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி தான். அதில் சில இப்போலாம் தெரிந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னா வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அது மாதிரி பண்ணலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படோபிளாஸ்டாமான்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய லிவரில் வரக்கூடிய இந்த ஹெப்படோபிளாஸ்டாமா கம்மி, ரொம்ப அதிகம் கிடையாது. ஸோ அந்த ஹெப்படோபிளாஸ்டாமாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை தான் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் பிரேக்.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இப்ப வந்து இந்த கல்லீரல் புற்றுநோயை முழுமையா குணப்படுத்த முடியுமா?
0: கண்டிப்பாங்க. ஸோ கல்லீரல் புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக குணப்படுத்த முடியும். அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த புற்றுநோயாக இருந்தாலும் அதோடைய ஸ்டேஜ் இது. இப்போ கல்லீரல் புற்றுநோய் வந்து கல்லீரலில் மட்டும் இருக்குது, வேறு எந்த பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவவில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கல்லீரல் புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக குணப்படுத்த முடியும்.
1: ஓகேங்க சார், இப்போ இந்த கல்லீரல் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இந்த தடுப்பூசி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது?
0: ஸோ இந்த தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன்னு சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு வந்து 50% கல்லீரல் புற்றுநோய்க்கு முக்கியமான காரண கருத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் நீண்ட நாட்களாக இருந்து மாற்றங்கள் ஏற்பண்ணி வர்றது தான் வந்து இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, அது பிறந்த குழந்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த அன்னைக்கே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம்னு மற்ற வேக்சினோட சேர்ந்து இது வந்து ஆட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் அதுவாறு அதே வந்து வேக்சினேஷன் போடாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் வந்து எடுத்துக்கலாம். பட்

0: மோஸ்ட்லி இப்போ யூனிவர்சல் வேக்சினைசேஷன் அப்படிங்கிற நாட்டுத்தின மெஜாரிட்டி ஆஃப் த பேர் வந்து ஹெப்படைட்டிஸ் வேக்சின் எடுத்திருப்பாங்க.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க சார். இப்போ வந்து உணவு பழக்க வழக்கங்கள் இந்த கல்லீரல் ஆரோக்கியத்துல என்ன பங்கு வகிக்குதா நீங்க நினைக்கிறீங்க?
0: இது முக்கியமான கேள்விங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்னால் வந்து ஏற்படுற புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்குது. அதே வந்து நம்மளுடைய அந்த ஃபேட்டி லிவர் அதனால் ஏற்பட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிடுது. இது எல்லாமே மெயின் எதனாலன்னு கேட்டால் உணவு பழக்கங்கள்னால. ஸோ நாம் வந்து அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். அண்ட் தென் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்மளுக்கு சப்போஸ் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். அதே சுகர் இருக்குது அவங்களுக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அண்ட் தென் அதர் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
1: தவிர்க்கணும். ஓகேங்க சார். இப்போ வந்து பொதுவாகவே இந்த இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்லீரல் சம்பந்தமா ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க தொடர்ந்து இப்ப மது அருந்துறதோ இல்ல சிகரெட் பிடிக்கிறதோ இந்த மாதிரி பழக்கத்தை மறுபடியும் மேற்கொண்டாங்கன்னா இன்னும் பாதிப்படையுமா?
0: அதாவது
1: இல்லை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும்.
0: கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அது உங்களுக்கு ஆல்கஹாலுடைய மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, ஆல்கஹால் இது எல்லாமே இதாகிறது பார்த்தீங்கன்னா லிவரில் தான் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசமே நடக்கும். அதனால தான் பார்த்தினா உங்களுக்கு ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் பாதிப்படையும். ஸோ அவங்களுக்கு அது அதனால பார்த்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயாக மாறும். ஸோ அதனால மது அருந்துதல் புகைப்பிடித்தல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். ஏன்னா மது அருந்து மதுவும் புகைப்பிடித்தல் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இணைப்பிரிய நண்பர்கள் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா மது எடுக்கும்போது ஆல்கஹால் எடுப்பாங்க, ஸோ சிகரெட் குடிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அறவாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது, நிறுத்திடணும், ஸ்டாப் பண்ணணும்.
1: ஓகேங்க சார். இப்போ இந்த நோயை வராம தடுக்கிறதுக்கு இல்ல வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: அதாவது வராமல் முழுதாக நாம் வந்து இதை கடைப்பிடிக்கிறங்காட்டி வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியுமா அப்படிங்கிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்ல முடியாது. அதே வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலான்னு சொன்னால் ப்ரிகாஷன்ஸ் முதல் சொன்ன மாதிரி தான், ஆல்கஹால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நடைப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். அண்ட் தென் அதே மாதிரி ஒபிசிட்டி, அதாவது இப்போ நம்மளால் ஒபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடல் பருமன் அதிகமாகிறதுனா அதிகமாயிட்டு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முக்கியம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காரணகர்த்தாவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவருக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்டில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த உணவு பழக்கங்கள் மாற்றம் அண்ட் தென் நடைப்பயிற்சி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதே கல்லீரல் பாதிப்படைஞ்சவங்க அதாவது சிகிச்சை எடுத்துட்டாங்க, சிகிச்சை எடுத்து அவங்களுக்கு வந்து கியூர் பண்ணியாச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து ரெகுலராக வந்து அவங்க பார்க்கக்கூடிய மருத்துவர் சொல்கிற டைமுக்கு போய் பரிசோதனை வேணுங்கிற பரிசோதனை வந்து பண்ணிக்கணும்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக்.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
8: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.
1: ஹலோ, டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு தந்ததுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து. நிறைய விஷயங்களை ரொம்ப

0: தெளிவாகவும் அழகாகவும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி சார்.
1: நன்றி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். எனக்கும் தெரியாது. ஹலோ,
1: ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்தோட அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்துவான். ஆர்ஜே அந்துவான் அப்படின்னாலே என்ன ஸ்பெஷல், பாண்டி மெரினா தாங்க. ஆஸ் யூஷுவல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி இன்னைக்கு பாண்டி மெரினால தான் போகுது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய கேம்ஸோட வந்திருக்கேன். யார் யாரெல்லாம் நம்ம கூட விளையாட போறாங்க, என்னென்ன மாதிரிலாம் ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க எல்லாமே ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில இந்த நேரத்துல அப்படியே இந்த சன் செட் ஆக போற இந்த நேரத்துல முதலாவதா ஒரு நேயர் நம்ம கூட ரெடியா இருக்காரு. ஹலோ சார், வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜெய்.
1: பேர் புரியுது, சத்தமா பேசுங்க.
2: ஜெய். ஜெய்.
1: ஜெய் சார், எங்க இருந்து வருங்க?
2: நம்ம பாண்டிச்சேரி.
1: பாண்டிச்சேரில எங்க இருந்து வருங்க?
2: பாண்டிச்சேரி லாஸ்ட் செட்.
1: லாஸ்ட் செட். ஓகே. யூஸ்வலா ஃப்ரீக்வெண்ட்டா இந்த டைம்ல
2: இல்ல, போர் அடிச்சா அப்படியே வந்துருவோம்.
1: போர் அடிச்சா வந்துடும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
2: தெரிஞ்சுக்கலாமா?
1: ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்ப எல்லாம்
2: நான் சொல்ல போனா ஒரு வீக்லி ஒரு 5 to 6 days வந்துருவேன்.
1: வீக்ல இருக்குது 7 நாள் தான் சார். அதுல 6 நாள் பீச்ல தான் இருக்கீங்களா?
2: 1 நாள் வந்து நமக்கு ஃபுல்லா ரெஸ்ட்.
1: ஓ, அதனால நீங்க பீச் தான் ரெஸ்ட் விட்டுறீங்க. சார், ஓகே, ஃபைன். சார், இப்ப வேலைக்கும் போயிட்டு பீச் போவாதீங்க. எதனால பீச் இவ்வளோ அட்டாச்சா, இவ்வளோ க்ளோஸா?
2: அது வந்து இப்போ மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்ங்களா? நீங்க வந்து ஜஸ்ட் சும்மா வந்து மணல்ல சும்மா உட்காந்துட்டு சும்மா அந்த அலைய மட்டும் பார்த்து பண்ணிருங்களா? அது ஒரு மன ஒரு அமைதி
1: இருக்குது. மன அமைதி தேடி பீச் வந்துக்கிறீங்க. சூப்பர், ஓகே சார். சார், அப்ப மன அமைதி தேடி பீச் வந்து சொல்லுங்களா? இப்ப பாண்டியில பாத்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினா, ராஸ், ரூபி, செந்தில் நிறைய பீச் இருக்கு. உங்களுடைய ஃபேவரட்டான பீச் தான் எந்த பீச் சொல்லுங்க?
2: மெரினா தான்.
1: எப்படினால மெரினா?
2: ஏன்னு பார்த்தா அது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு, லைக் பழகிடுச்சுன்னு வைங்களேன். அதனால இந்த டைம் யோசிச்சு பாருங்களேன். சன்செட் அப்படி அழகா
1: தேஞ்சி, நான் உங்களை கேட்டா நீங்க திருப்பி எரிய எழுதி கடிக்கீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க.
2: அப்படி இல்ல, இந்த டைம்ல சன்செட் ஆகுறப்ப நீங்க போய் போய் அமைதியா பாக்குறீங்கன்னு, அது குறிப்பிட்ட டைம் ஒரு ஆஃப் மாறிட்டா அப்படியே அந்த கிளவுட்ஸ் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க அந்த டைம்ல அமைதியா உட்காந்து நீங்க மத்த தெரியும் பாருங்க, ஒரு அழகா இருக்கும்.
1: நீங்க பேசும்போதே தெரியுது. சார், ஓகே சார். இப்ப வந்து பாண்டி பீச் வந்து 3 செக்மெண்டா பிரிச்சுக்கோமே. பாண்டி பீச் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வர பிடிக்குமா, ஃபேமிலியா வர பிடிக்குமா, தனியா வர
2: பிடிக்குமா?
1: எப்ப எப்பெல்லாம் வந்திருக்கீங்க? இப்ப அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது நடந்து
2: இருக்கு? என்ன, பாப்பாக்கு பர்த்டே நடந்தேன். அப்ப வந்து
1: மெரினா பீச் ஞாபகம் ராக் பீச்க்கு என்ன வித்தியாசத்தை
2: பாக்குறீங்க? போயிட்டு இருப்பாங்க, பொறுத்திருக்கும் ஜாலியா விளையாடலாம். விளையாடுறது நிறைய இருக்கு.
1: அதிகமா கூட கேட்கலாம்.

0: சீக்கிரம் ஓகேங்களா. ஆனா அந்த நாலு கொஸ்டின் நீங்க தப்பா பதில் சொல்றீங்க. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு கேம் கொடுக்கும் பெனால்டி கேம், அதை நீங்க விளாடணும். நான் கரெக்டா சொல்லிட்டோம், கரெக்டா சொன்னாலும் விளாடணும். அப்ப நீங்க அப்ப நிறைய கேம் போயிடலாம். நாங்க கேள்வி கேட்கணும்ல போடும்போது தண்ணி தெளிக்கிறாங்களா? எதுக்காது?
1: எதுக்காகவா? கோலம்
0: பழிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோலம் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி பெருசா கோலம் அலந்துடும். அவுட் அவுட் அவுட். ஒரு கொஸ்டின்ல அவுட் ஆயிட்டீங்க. ஓகே சரி, இன்னொரு கொஸ்டின் இருக்கிறேன். யானையும் எறும்பும் ஸ்கூலுக்கு
1: போனாங்களா?
0: ஆனா எறும்பு மட்டும் ஸ்கூல்ல கட்ட அடிச்சுட்டே இருந்துச்சாங்க. ஆடாத அசையாத பூச்சி எந்த பூச்சி?
1: ஆடாத அசையாத பூச்சி
0: நடந்து போவோம். ஆடாத அசையாது அட்டைப்பூச்சி அசைஞ்சு போவோம். என்ன போக நீங்க அவுட் ஆயிட்டீங்க, அவுட் ஆயிட்டீங்க. சரி ஓகே. சஞ்சய் இன்னொரு ஒருத்தர் இருந்தார். நான் இன்னொரு கேள்வி ஓகேங்களா. சஞ்சய் அப்பாவுக்கு அஞ்சு பசங்களாம்.
1: சஞ்சயோடைய
0: அப்பாவுக்கு அஞ்சு பசங்க. அந்த அஞ்சு பசங்களுக்கு நாலு பசங்களுக்கு 10, 20, 30, 40 பேர் வச்சாரோம். அப்ப அஞ்சாவது பையனுக்கு என்னவா பேர் வருது? பரவாயில்ல. ஓகே சூப்பர், பரவாயில்ல. இந்த இருந்தாலும் நீங்க அவுட் ஆயிட்டீங்க. பட் நான் வந்து நீங்க அவுட் ஆன கொஸ்டின் ஆன்சர் சொல்லவா? சரி, நான் என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டேன்
1: பார்ப்போம். அட்டைப்பூச்சி ஆடாம அசையாம இருக்க பூச்சி என்ன பூச்சிங்க?
0: செத்து போன பூச்சி தான் ஆடவும் ஆடாது அசையவும் அசையாது. அவுட்டா? சரி ஓகே. அடுத்தது
1: ஏனையே எறும்பும் ஸ்கூலுக்கு போச்சுமா?
0: ஏன்
1: எறும்பு மட்டும் கிடக்கா
0: சொல்றேன். என்னவா இருக்கும்?
1: கட்டெரும்பா?
0: அது கட்டெரும்பு.
1: கட்டெரும்பு
0: அந்த நேரத்துக்கு சொல்லல. ஸோ எனிவே யூ ஆர் அவுட். ஓகே அவுட் இந்த அவுட். மீனே மாட்டாத நெட் இன்டர்நெட்
1: கரையில இருக்க நெட்டா?
0: இல்ல தப்பு, இன்டர்நெட். சூப்பரா, எப்படி பயங்கரமா? தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி ஓகே. இப்ப நீங்க இதெல்லாம் அவுட் ஆன காரணத்தினால நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேம் கொடுக்க போறோம். என்ன கேம் அப்படின்னா, நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க.
1: நம்பரா?
0: நம்பர் சின்னதெல்லாம் சொல்லக்கூடாது. 10 எடுத்தா சொல்லுங்க.
1: 11
0: விட பெருசா சொல்லுங்க.
1: 12
0: ஒரு பெரிய நம்பர். ஒரு 20 உங்களுக்கு வேணா கொடுக்குறேன். ஒரு 20 சொல்லுங்க.
1: 20
0: சொல்லுங்க. நானே சொல்ல
1: 21
0: பரவாயில்லையே. 21 இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? 21 இருந்து 0 வரைக்கும் தலைக்கீழே சொல்லி வர போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, 21 19 20 19 அப்படின்னு ஒன்னு இங்கிலீஷ்ல ஒண்ணு தமிழ்ல சொல்ல போறீங்க. ஓ அப்படியேதான். அவுட்
1: ஆயிட்டேன்.
0: கேம் மட்டும் தான் கொடுப்போம். நீங்க விளையாட்டு
1: சொல்லக்கூடாது.
0: நீங்க வேணும் கேம்
1: விளையாடுனா?
0: ரெடியா விளையாடலாமா? ஓகே ரெடி சொல்லுங்க.
1: 21 20 19 18 17 16 15
0: 14 13 8 7 6 5 4 3 2 இவ்வளவு பொறுமையா சொல்லக்கூடாது. ஒத்துக்கல. குழந்தைங்களா சின்ன வயசு அடம் பிடிக்காது, அது நல்லா அடம் பிடிக்காதுங்க.
1: தேவைகளே நீங்க பாத்து சொல்லுங்க.
0: அவுட்டு, நீங்க அவுட்டு.

0: அவ்வளவுதான். சரி ஓகே ஃபைன். சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறீங்களா? என்னென்ன கேம்ஸ் விளையாடுறீங்க?
1: நான் வந்து சைக்கிள் ஓட்டுவேன்.
0: கேம் விளையாட சொன்னா சைக்கிள் ஓட்டு
1: வந்துருங்க.
0: புதுசு ஒரு நாலு கேம்ஸ் கிடைக்காம பார்ப்போம்.
1: பல்லாங்குழி, வந்து ஓட்டி புல்லு, அப்புறம் வந்து ஒட்டுக்கால் குதிரை.
0: ஒட்டுக்கால் குதிரை இதெல்லாம் புதுசா இருக்கு. ஒட்டுக்கால் குதிரை ஓகே. அப்போவே
1: எங்க இருக்கு பைக்கு? எத்தனை துணி இருக்கு?
0: இப்பதான் சொல்லி அவுட்டு ஒரே வார்த்தையை மூணு தடவை சொல்ல கூடாது. ரூல்ஸ் அவங்க எல்லா கேம்லயும் அவுட்டு. ட்ரைஸ் பரவாயில்ல, இருந்தாலும் மன தைரியத்தை நான் மிகவும் பாராட்டுறேன். சரி ஓகே, திரும்ப பேசுங்க. கட்டப்பை மாதிரி இருக்கு. யார் கட்டப்பை? கல்லு எல்லாம் நிறைய இருக்கு. கலர் வந்து என்ன கலரு? அந்த காரோட கலர் ரெட்டு. அவ்வளவுதான் அவுட்டு.
2: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
3: Where there's water, there's life. Come, let us adopt to rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
4: மச்சி, ஓபன் த பாட்டில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அந்துவான் பாண்டி மெரினால இருந்தா பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னும் யார் யார் கூட பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அலையோடு விளையாடாமங்க ஆர்ஜே சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில அசை பாத்தீங்கன்னா ஒரு சைடுல பேட் பாலோட தான் நின்றுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பேசுறீங்களான்னு கேட்டா அவரும் ப்ரோ பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கோம். வணக்கம் சார். பேசுறேன்
2: ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் நிறைய டோர்னமெண்ட்ஸ்
1: எப்படி பாண்டிச்சேரி எப்பயுமே பீச் போறீங்களா? என்னென்னலாம் பண்ணுவீங்க? நிறைய கடை இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, அதேதான் பாண்டி மெரினாக்கு என்ன டைம் எல்லாம் வருதுங்க?
3: ஈவினிங் டைம்ல வருவீங்க.
1: இதை தாண்டி தனியா பீச் வர பிடிக்குமா? வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே, சூப்பர்.
3: பூனை தெரியுமா? உங்களுக்கு பூனை பிடிக்குமா?
1: பூனை குறுக்கல போனா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, அதாவது வேலையை பார்க்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே சூப்பர்.

0: ஓகே, இப்ப நீங்க இந்த ஸ்விஃப்ட் எல்லாம் குடிச்சிருக்கீங்களா? குழந்தையா ஃபிஷ் டேங்க் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம், சம்டைம்ஸ் மழை எல்லாம் பெஞ்சு தண்ணி எல்லாம் நினைச்சு நாங்க போய் தூண்டி எல்லாம் போடுவோம்ல, ஃபிஷ்ஷே மாட்டாது நெட்னா எந்த நெட் ஒரு யானையும் ஒரு எலும்பியும் எறும்பு மட்டும் அடிக்கடி கட்டடிச்சே இருந்தாங்க தெரியல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. தலைக்கீழே இங்கிலீஷும் தமிழையும் மாத்தி மாத்தி தங்கிலீஷும் இங்கிலீஷும் ஓகே வந்து 20 அப்படின்னு இங்கிலீஷ் சொன்னீங்கன்னா 19 அப்படின்னு தமிழ்ல சொல்லணும், அது மாதிரி ஓகேங்களா? விளையாடலாமா அந்த கேம்? ரெடியா? ஓகே, கிடைக்காம விளையாடுங்க, இந்த கேம்ல வின் பண்றேன் ஓகேங்களா? இப்ப நான்
1: சொல்றேன்,
0: ரெடி ஒத்துக்கிறேன். அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மாத்தி ஊசி கேம் விளையாடலாம். மாத்தி ஊசி கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? விளையாடலாமா? ஓகே, என்னன்னா சொன்ன வார்த்தை சுருக்கி சொல்லக்கூடாது ஓகேங்களா, இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. உங்க பேர் என்ன சார்?
1: டிவி
0: எங்க இருக்கு?
1: கடல்.
0: கடல் தான். என்ன கடல்? கடல் பேர் என்ன?
1: வீட்டுக்கு போகணும்.
0: எப்ப போகணும் வீட்டுக்கு?
1: வண்டியில.
0: என்ன வண்டியில?
1: கிரிக்கெட் விளையாட்டு வரும்.
0: நன்றி. நீங்களும் தொடர்ந்து ரெண்டு புள்ளி

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 5:32, 6 நொடிகளாகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாட நிகழ்ச்சியை. இன்னும் யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. நான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நேயர் வச்சிருக்கான். ஹலோ சார், வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். உங்க வணக்கமே பயங்கரமான வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு மணிகண்டன்.
2: மணிகண்டன் சார், எங்க இருந்து வரீங்க?
3: முத்திரப்பாக்கத்துல இருந்து வரேன்.
2: முத்திரப்பாக்கத்துல இருந்து என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: நான் ஐடி தான் இன்னைக்கு
2: வர. எல்லாருமே பயங்கரமா இருக்கேன். சரி, இன்னும் ஐடில இருக்கிறவங்க எல்லாருமே சாயங்காலம் பீச் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம்?
3: வேற என்ன, ஸ்ட்ரெஸ் தான்.
2: ஸ்ட்ரெஸ் தான்ப்பா. ஓகேப்பா, உண்மையே சொல்லிட்டாருப்பா. சரி ஓகே, முத்திரப்பாளையத்துல இருந்து இந்த நேரத்துல பீச்சுக்கு வர காரணம் ஒண்ணும் அதை சொல்லிட்டீங்க. ஸ்ட்ரெஸ் தான்ப்பா
3: அப்படின்ட்டீங்க. எப்பவுமே பீச்சுக்கு வருவேன். ஓகே, ரிலாக்ஸேஷனுக்காக எப்பயுமே நான் பீச்சுக்கு வருவேன்.
2: ஓகே,
3: பிஃபோர் மேரேஜ் டெய்லி ரெகுலரா வருவேன். கல்யாணத்துக்கு எப்பயாவது வர
2: முடியும் பாருங்க. கல்யாணம் ஆயிட்டு பதிய வச்சுட்டீங்க. ஓகே, இது வந்து அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெகுலர் எப்பயாவது வரலாம்
3: நினைச்சா
2: அப்படி வந்து நீங்க சொல்ற அந்த ஃப்ளோலயே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே சார், உங்களுக்கு பீஃப் எந்த அளவுக்கு அட்டாச் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்ப வந்து 90s தான் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பா
2: நாங்களாம் 90s தான் இருக்கும்போது பீச் தான் நமக்கு ஒரு பெரிய இடம் பொதுவா இருக்கும். அந்த வகையில எந்த அளவுக்கு உங்களுக்கு பீச் அட்டாச் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: எப்படி சொல்லணும்னாக்கா, என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாமே நான் பீச்சுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன சந்தோஷமா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் சரி, பீச்சுக்கு தான் வருவேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, என்னோட எல்லா பர்த்டேக்கும் மார்னிங் நான் சர்ச்சுக்கு போயிட்டு பீச்சுக்கு தான் வருவேன். சோ அந்த அளவு நான் பீச்சு கூட அட்டாச்சா இருப்பேன்.
2: பரவாயில்ல சார், பீச்சுக்கு வந்து பாத்துறீங்க. சரி ஓகே, அப்ப இன்னொரு கேள்வி உங்களை கேட்கும். இப்ப வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, வீட்டுல அடம்பு சொல்ல சொல்லுவாங்க. பீச் கூட்டிட்டாங்க, பீச் தண்ணி எல்லாம் லீவ் விட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை ஏதாவது சொல்லி ஏமாத்திருக்காங்களா?
3: ஓ, பீச்
2: பரவாயில்ல,
3: ஒட்டு வாங்கிக்கணும்.
2: பரவாயில்ல, எங்க நாங்களாம் தேவையில்லாங்க, பொய் சொல்றாங்க. இந்த அட்டிலாம் வாங்கிருக்கீங்க. சரி ஓகே சார், அட்டிலாம் வாங்கினா கூட பீச் வந்து இப்ப நான் பீச்சியா வந்துருந்தேன்.
3: கண்டிப்பா
2: அப்ப இதுக்கும் சொல்லுவது நிறைய விஷயம். சரி ஓகே சார், இப்ப பாண்டியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு ஃபேவரட் எப்போதுமே ராக் பீச் தான்.
2: எல்லாருக்குமே ஃபேவரட்
3: ராக் தான். அதை தாண்டி எனக்கு வந்து பிடிச்சி பாத்தீங்கன்னாக்கா வீராம்பட்டம் பீச் பிடிக்கும்.
2: சரி ஓகே, இப்ப நீங்க பீச் பண்ணா என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்.
3: நீ மாட்டிக்கோ.
2: சரி ஓகே, கொடுக்க வேணாம். இந்த கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பண்ணிடுறேன். சரி ஓகே, இப்படி வச்சுக்கோமே. இப்ப வந்து நீங்க வந்து பீச் வந்து தனியா வர பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, இல்ல ஃபேமிலியா வர பிடிக்குமா?
3: ஆக தனியா தான் ப்ரோ, தனியா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனா இப்ப இருக்கிற இதுக்கு வந்து
2: தனியா
3: ஃபேமிலியா வந்தா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. மரியான் படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம்,
2: இன்னும் கொஞ்ச நேரம்.
3: அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அலைப்பாயில இருந்து ராஜா சார் கொடுக்குது.
2: பயங்கர பயங்கர பிளேலிஸ்டா இருக்கு. அப்புறம்
3: அப்புறம் இன்னொன்னு எப்படி மறந்துருச்சு.
2: சரி ஓகே, மறந்துட்டீங்க. பட் பரவாயில்ல, நீங்க சொன்ன இந்த ரெண்டுமே பயங்கரமான பாடல்கள் தான். சரி, இந்த ரெண்டு பாடல்கள் எந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதையுடைய
3: எல்லாருமே எப்பயுமே 10:00 மேலதான் வருவோம்.
2: 2:00 நிறைய விஷயங்கள் பேசுங்க. நம்ம ஒரு சிம்பிளா ஒரு கேம் விளையாடுவோமா?
3: நீங்க
2: நினைக்கிறமே ரொம்ப பெரிய கேம் விளையாடுங்க. ரொம்ப முக்கியம்.

0: கிடைச்சல பல கேள்வி கேட்கப்போ அதுக்கு முக்கியமான ஆன்சர்ஸ் நீங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சின்ன வயசுல மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா இப்பயும்
0: பிடிச்சிருந்தா இருக்கீங்க. சரி ஓகே, உங்களுக்கு அதை வச்சுதான் நான் கேள்வி கேட்கிறேன். மீன்மே மாட்டாத நெட்டு எந்த நெட்டு?
1: புரியுதா?
0: மீன் இருக்குல்ல, மீன் வந்து நம்ம பிஷிங் நெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு நெட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனா அது மீனே மாட்டாது.
1: இன்டர்நெட்டா?
0: கரெக்ட். நீங்க நினைக்கிறேன். சரி ஓகே, விடுங்க. கோலம் போடுவாங்க, கோலம் போடுறாங்களே, அதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறாங்களே, ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க?
1: பானையெல்லாம் இருந்தா தண்ணி தெளிப்பாங்களோ?
0: அப்படி வேற இல்ல, கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு தெளிக்கிறாங்களா? ஏன் தண்ணி தெளிச்சு தெளிக்கிறாங்க?
1: ஏன்னா கோலம் போட்டு தண்ணி தெரிச்சா கோலம் கவிஞ்சிருமா?
0: 96% நீங்க அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. நீங்க வந்து ரைட் சஞ்சய் அப்பாவுக்கு 5 பசங்களா? அந்த 5 பசங்களுக்கு 10, 20, 30, 40 பேர் வைக்கிறாரு. அப்ப 5வது பையனோட பேர் என்னவா இருக்கும்?
1: சஞ்சய் தான்
0: சொல்லிட்டு பரவாயில்ல, நீங்க வந்து கொஞ்சம் தெளிவாதான் இருக்கீங்க. ரெயின்போ பொதுவாய் 102.8.

நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பார்த்து

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. வெல்கம் பேக். டைம் கரெக்டா 5:45 ஆகுது. FM ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சிய. இன்னும் யார் யார் கூட பேச போறாங்க? ஆர்ஜே அந்துவான் கேட்டுடலாம். ஹலோ,
3: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினால இருந்து சூப்பரா போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்காக பாண்டி மெரினாக்கு வந்து நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரெண்டு பேர் காலேஜ் பேக் மாதிரி சுத்திட்டு இருந்தாங்களா, அவங்கள புடிச்சு பேசுறீங்களான்னு கேட்டா அவங்களும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அவங்க பேச வணக்கம். வணக்கம் ப்ரோ. என் பேர் விஸ்வா. விஸ்வா உங்க பேர் ப்ரோ? மகேஷ். மகேஷ், ரெண்டு பேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் ப்ரோ. என்ன பண்றீங்கன்னு அவன் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கிறது. நீங்களும் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் மிஸ்ஸா? கிளாஸ் மிஸ்ஸா காலேஜ் மிஸ்ஸா? சாரி, காலேஜ் கிளாஸ் மிஸ் காலேஜ் மிஸ் ஸ்கூல் மிஸ் எல்லா மிஸ்ஸும் ஒரே மிஸ் தானே? ரைட், சூப்பர். ஓகே, இன்னும் ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் பீச் வந்திருக்கீங்க, காரணம் என்ன? என்ன காரணத்துக்காக என்ன சொல்லலாம்? காலேஜ் எல்லாரும் சொல்ற பதில் என்ன? காலேஜ் போனேன். நீங்க புதுசா போட்டோ ஷூட்டுங்களா? அதனால நான் கொஞ்சம் வந்து பதவிட்டேன். போட்டோ ஷூட் வந்து ஆர்வத்தை வர வைக்கணும். உங்களுக்கு தனியா வர போர் அடிச்சுட்டா அதனால அவரை கூட்டிட்டு வந்தீங்க. ஆர்வம் இது மாதிரி ஏமாந்து அடிக்கடி வந்தீங்களா? இப்ப மட்டும் தான் ஏமாந்துருங்க. வர கொஞ்சம் ஏமாந்து உண்மையை ஒத்துக்கிட்டு

ரொம்ப அப்படியே ஃபன்னியான கேள்வியா தான் இருக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி.

0: கேக்குறேன். மீன் பிடிக்கவே முடியாத நெட்டு என்ன நெட்டு? நீங்க சொல்லுங்க. நெட்டு தான் தெரியலையா? ரெண்டு தடவை மீனே பிடிக்க முடியாது நெட்டு இன்டர்நெட். ஒரு காட்டுல புலிக்கும் சிங்கத்துக்கும் கல்யாணம் நடக்குது. உங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுல சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அந்த அது யாரு அந்த சமையல் தர இருந்திருப்பா? யாரு அந்த சாப்பாடை யாரு சமைச்சிருப்பா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன். இன்னொரு கேள்வி கேக்குறேன் ஓகேங்களா? கோலம் போடுவாங்களே வீட்டுல, கோலம் போடுறது மாதிரி தண்ணி தெளிக்கிறாங்களே, கோலம் போடுறது மாதிரி ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க?
1: கோலம் தண்ணியில வருஷம் தெளிப்போம்.
0: அப்படியா? ரொம்ப அறிவா சொல்லிட்டீங்க, சூப்பர். நீங்க பக்கத்துல பாற இருக்கு, அங்கே சேஞ்சு உட்காந்தீங்க. இந்த கேள்வி நீங்க சொன்னாதீங்க. இந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் நீங்க அங்கே தெளிக்கிட்டு பக்கத்துல உட்காருங்க. வழிகால சந்ததிகள் அதை பார்த்து இப்படி ஒரு அறிவாசி நம்ம கூட இருந்தாரு அப்படின்னு தெரியுது. நீங்க சொல்லுங்க. ஆடாத அசையாத பூச்சி என்ன பூச்சி? ஆடவும் ஆடாத அசையும் அசையாத ஒரு பூச்சி இருக்கு, என்ன பூச்சி
1: சொல்லுங்க?
0: யோசிங்க. நீங்க பயணிங்க வந்து கூட எல்லாம் கூட்டு வந்துக்கிறாருல்ல, சொல்லுங்க. சாப்பிடவே முடியாது ஜாம். சொல்லுங்க. சாப்பிடவே முடியாது ஜாம் எந்த ஜாம்? சாப்பிடவே முடியாத டேபிள் எந்த டேபிள்? வெஜிடேபிள் தான் சாப்பிட முடியும். என்ன நீங்க அப்போ உங்களுக்கு உடம்பு தெரியல? சரி ஓகே, ரெண்டு பேரும் எல்லா கேள்வியும் எல்லா கேள்வியும் தப்பா பதில் சொல்ல காரணம்னால ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டது அஞ்சு கேள்வி அதில் ஒண்ணுதான். ஒரே ஒரே கேள்வி கேட்டோம் ஓகேவா? யானையும் எறும்பும் ஸ்கூலுக்கு போனாங்க, எறும்பு மட்டும் ஸ்கூலை கட் அடிச்சுட்டே இருந்துச்சு, எதனால? நீங்க நீங்க சொல்லாதீங்க, அவர் கை தூக்குறாரு. நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க.
1: இன்னொரு கேள்வி,
0: யானையும் எறும்பு ஸ்கூலுக்கு போனாங்களா? எறும்பு மட்டும் ஸ்கூலை கட் அடிச்சுட்டே இருந்துச்சா? ஏன்?
1: தமிழ்ல சொல்றேன்
0: அவுட் ஆயிட்டாருங்க.
2: Catch the rain. பாரிஸ்க்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம கொடுக்குற கேம்ஸும் சரி, நம்ம சொன்ன கொஸ்டின்ஸும் சரி, பயங்கரமா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஜாலியா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே கலாச்சிட்டு எதனால பீச் போறீங்க அப்படின்னு கேட்டா ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்காக வரோம், சில பேர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காக வரேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்போர்ட்டிவா சொன்னாங்க. அப்படி நம்ம கொடுக்குற கேம்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சன்னு செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாண்டி பீச்னாலே தனி ஒரு ஃபீல் தாங்க. பாண்டி பீச் எல்லாமே நமக்கு ஏதோ சோகமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி பாத்தீங்க அப்படின்னா டக்கு நம்ம பீச்சுக்கு வந்துடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்தவங்க அதான் சொன்னாங்க, சார் நான் பீச்செலாம் ரொம்ப ரொம்ப என்னோட சென்டிமெண்டாக அட்டாச் ஆன ஒரு இடம் பீச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நானும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பாண்டி பீச்சில் மெரினா பீச்சில் எப்படி வந்து சன் செட் ஆகுது, இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக கிளம்பி பாண்டி மெரினாக்கு வந்துடுங்க. தொடர்ந்து நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8.
2: தேங்க்யூ அந்த்வான்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மேலும் வளர்ச்சி, மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் ஆகியோர் இன்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். மேலும் வளர்ச்சி, மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்றும், முன்னேறிய நாடாக மேம்படுவதே நவீன இந்தியாவின் குறிக்கோள் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில், கடந்த 12 ஆண்டுகளில் தற்போது 3வது முறையாக தாம் ஆஸ்திரேலியா வந்திருப்பதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் புதிய உயரங்களை எட்டி வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் கூறினார். மெல்போர்ன் நகரின் கிரிக்கெட் மைதானம் உலக புகழ்பெற்றது என்பதையும், உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அகமதாபாத்தில் அமைந்திருப்பதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டி, கிரிக்கெட் போன்ற துறைகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருப்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இந்திய ஆஸ்திரேலிய கூட்டாண்மை உறவுகளின் வலுவை பிரதிபலிப்பதாக இந்நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் தமது உரையில் கூறினார்.

0: முன்னதாக திரு நரேந்திர மோடி, திரு அல்பனீஸ் ஆகிய இரு தலைவர்களும் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் முக்கியமான கூட்டு பிரகடனம் ஒன்றில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் இந்த சந்திப்பின் போது இடம்பெற்றன. பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிராந்திய ஸ்திரத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளை உள்ளடக்கிய விரிவான கட்டமைப்பாக இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய மாற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதை பாராட்டினர். கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உலகின் முக்கிய ஜனநாயக நாடுகளாகவும் பிரதான கடல்சார் சக்திகளாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ஆழமான பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் முக்கிய காலகட்டம் ஒன்றை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள 10 லட்சம் இந்தியர்கள்தான் இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகளின் நாடி துடிப்பாக திகழ்வதை ஆஸ்திரேலிய பிரதமர் சரியாக இனம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இருதரப்பு உறவுகளில் தற்போது எட்டப்பட்டுள்ள முக்கிய முடிவுகள் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி போல விறுவிறுப்பாகவும், இருதரப்பு உறவுகளுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஒருநாள் போட்டி போல கூர்மையாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகள் டெஸ்ட் போட்டி போல நீண்டகால அடிப்படை கொண்டதாகவும் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார்.
0: பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து பணிக்குழுவின் கூட்டம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. போக்குவரத்து துறையின் நீடித்த வளர்ச்சி மற்றும் நகர்ப்புறங்களுக்கான மல்டி மோடல் போக்குவரத்து வசதிகள் குறித்தும், இது தொடர்பான சிறந்த நடைமுறைகளை பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையில் பகிர்ந்து கொள்வது குறித்தும் பணிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி கடிதங்களை இந்திய படகுகளுக்கு வழங்கும் பணிகளையும், ஒடிசா மாநில அரசின் ஆழ்கடல் மீன்பிடி இயக்கத்தையும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புவனேஸ்வரில் இன்று தொடக்கி வைத்தார். ஆழ்கடல் மீன்வளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாக்க இந்நடவடிக்கைகள் பேருதவியாக அமையும் என்று அவர் தமது உரையில் கூறினார். இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி தற்போது 73,000 கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்திருப்பதையும், இந்திய கடல் உணவுகள் 120 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் நீல பொருளாதாரத்திற்கு முக்கிய இடம் இருப்பதால், இளைஞர்கள் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நவீன மீன்பிடிப்பு மற்றும் கடல்சார் துறைகளில் அதிகம் ஈடுபட வேண்டும் என குடியரசுத் துணைத்தலைவர் மேலும் கேட்டுக்கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் எல்லைப்புற மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை தலைமையேற்று நடத்துகிறார். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் உள்ளிட்ட எல்லைப்புற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் எல்லைப்புற மாவட்டங்களில் இருந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். எல்லைப்பகுதிகளின் நடப்பு பாதுகாப்பு நிலவரங்களை மதிப்பீடு செய்து எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். எல்லைகளின் குறுக்கே ஊடுருவல், சட்டவிரோத குடிபெயர்வு, போதை கடத்தல் மற்றும் ட்ரோன் மூலமான தாக்குதல் அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகள் ஏற்கனவே தீவிரமாக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களின் அமலாக்கத்தில் புதுச்சேரி எட்டியுள்ள முன்னேற்றத்தையும் அவர் மறு ஆய்வு செய்து பாராட்டினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடன் விண்ணப்பங்கள் மீது 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதுச்சேரியை சேர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடந்த 3 நிதியாண்டுகளில் மத்திய அரசிடம் இருந்து மொத்தம் 19.56 லட்சம் ரூபாய் நிதியுதவி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்தார். ஆயினும் இந்நிறுவனங்களுக்கான மானியங்களின் விநியோகத்தில் வங்கிகளின் ஒத்துழைப்பு போதுமானதாக இல்லை என்பதால் மாநில நிலை வங்கியாளர் கமிட்டி கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்படும் என்று அவர் கூறினார். உற்பத்தி பொருட்களுக்கு தர சான்றிதழ் பெறுவதிலும் இத்துறையினர் பல்வேறு சவால்களை சந்திப்பதால் இவர்கள் வர்த்தகம் புரிவதை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் மேலும் கூறினார்.

0: கூறினார்.
1: இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி மரியாதை நிமித்தம் சந்தித்தார். புதுச்சேரியில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் 15 வயது முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12-19 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. கூடுதல் விவரங்களை பெற யூவின் சிட்டிசன் ஆப் செயலியை பயன்படுத்தலாம் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் முழு எழுத்தறிவு பெற்ற 6வது மாநிலமாக உத்தராகண்ட் மேம்பட்டுள்ளது. இதற்கான பிரகடனத்தை உத்தராகண்ட் ஆளுநர் அண்மையில் அங்கீகரித்துள்ளார். கல்வி மற்றும் எழுத்தறிவு நிலவரங்கள் குறித்து 2020 தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் முழுமையாக எட்டப்பட்டதை தொடர்ந்து இப்பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்கனவே மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய 5 மாநிலங்கள் முற்றிலும் எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு நிறுவனங்களின் முக்கிய செயல்பாடுகளை சொந்த நாட்டிற்கு வெளியிலிருந்து மேற்கொள்ளும் உலக திறன்

மத்திய கல்வி அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் முழுமையாக எட்டப்பட்டதை தொடர்ந்து இப்பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்கனவே மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய 5 மாநிலங்கள் முற்றிலும் எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு நிறுவனங்களின் முக்கிய செயல்பாடுகளை சொந்த நாட்டிற்கு வெளியிலிருந்து மேற்கொள்ளும் உலக திறன் மையங்களில் பாதி தற்போது இந்தியாவில் இருப்பதாக மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த கிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்திய மக்களின் இதயத்தில் திறமைக்கு முக்கிய இடம் இருப்பதே இதற்கு காரணம் என்று அவர் இன்று புதுடெல்லியில் உலக திறன் மேம்பாட்டு மையங்களுக்கு இடையிலான வர்த்தக உச்சி மாநாட்டில் பேசுகையில் கூறினார். CII தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் பேசுகையில், செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளுக்கான உலகின் தலைநகரமாக இந்தியாவை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். போர் முக்கியத்துவம் வாய்ந்த நவீன துறைகளில் அபூர்வ கனிமங்களின் தேவை குறித்து நிதி ஆயோக் இன்று புதுடெல்லியில் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியது. உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முக்கிய கனிமங்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதித்தனர். உயரமான மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கான மருத்துவம் குறித்து ஹிமாச்சல் மாநிலம் கீலாங் பகுதியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பணிகளுக்கு வரும் சனிக்கிழமை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா அடிக்கல் நாட்டுகிறார். இமயமலை உள்ளிட்ட உயரமான பகுதிகளில் சாதகமற்ற கடும் குளிர் சூழலுக்கு இடையிலும் உடல் ஆரோக்கியத்தை உரிய முறையில் தகவமைத்துக் கொள்வது குறித்து முக்கிய ஆராய்ச்சிகள் இம்மையத்தில் மேற்கொள்ளப்படும். தொலைநிலை மருத்துவம், ட்ரோன் மூலமான மருந்து விநியோகம் மற்றும் டிஜிட்டல் சுகாதார வசதிகளை உள்ளடக்கியதாக இம்மையம் அமையும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேலும் வளர்ச்சி, மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் ஆகியோர் இன்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 6:21:23 ஆயிட்டு இருக்கு. நேயர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்க, கால் பண்ணுங்க. 2271760225230 இந்த நம்பர்ல கூடவே வெளியூர்ல இருந்து மொபைல் இருந்து பேசுறீங்க அப்படின்னும் போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்கலாம். ஹலோ,
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்குப்பம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: படம் மைக்கேல் மதன காமராசன், பாடல் ஆடிப்பட்டம், அந்த பாடல் வருகிறது மேடம்.
1: சரி, உங்களுக்கான பாட்டு இது கேட்கலாம். நன்றி.
2: நேர்களை
1: நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க வெயிட் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு இப்ப நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நேரா கேட்ட அந்த பாட்டு கேட்கலாம்.

0: நேர்களே, சைபோலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.

0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து தம், பாடல் வந்து சாணக்கியா சாணக்கியா.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேர்லி, நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275523 என்ற எண்களில்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதர பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பெண்ணின் மனதை தொட்டு என்ற திரைப்படத்துல இருந்து கல்லூரி வானில் காய்ந்த நீலாவும் காதல் நெஞ்சு நீலாவும்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேம். உங்களுக்கு
0: நேர்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275239 என்ற இந்த எண்கள்.

0: கேட்டுட்ருக்கீங்க நேர்களே 102.8 FM ரெயின்போவில். இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாய் தேக்குமர தோப்பிலிருந்து வருகிறது ஒரு பாடல். இதுவும் இன்றைய எமக்கான இனிய தேடல். இது வந்து தற்சேகான ஒரு பாடல். எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
0: ஓகே, மகிழ்ச்சி படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. ஓகே சார், உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க. நேர்லி நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு.
2: தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவனே, முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமா

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அவ்வளவு மதியழகன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாக்கிங் பாரி.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: 6:48 30 நொடிகள் எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: இளமாங்கலம் ஈராமா முருகன்.
2: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: ஒரு சாயம் சபத்துல இருந்து சொல்லாம தானே.
2: ஓகே, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
3: நன்றி மேடம். மாலை வா. நன்றி.
2: நன்றி.

0: மணி 53:30 எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யார் என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கொத்தியூர் கார்த்திபன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி
1: மேடம். நன்றி.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. மேலும் வளர்ச்சி மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்றும், முன்னேறிய நாடாக மேம்படுவதே நவீன இந்தியாவின் குறிக்கோள் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில், கடந்த 12 ஆண்டுகளில் தற்போது 3வது முறையாக தாம் ஆஸ்திரேலியா வந்திருப்பதாகவும், இருநாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் புதிய உயரங்களை எட்டி வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் கூறினார். முன்னதாக திரு நரேந்திர மோடி, திரு அல்பனீஸ் ஆகிய இரு தலைவர்களும் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் முக்கியமான கூட்டு பிரகடனம் ஒன்றில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து பணிக்குழுவின் கூட்டம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் எல்லைப்புற மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை தலைமையேற்று நடத்துகிறார். மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடன் விண்ணப்பங்கள் மீது 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் 15 வயது முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12-19 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 10 மணிக்கு பிரிஸ்டலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் தற்போது இங்கிலாந்து அணி 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: 7:02

35 நொடிகள் FM ரெயின்போ 102.8ல் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்க, கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 2275230 என்ற இந்த நம்பர்ல.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க நேயர்களே. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே, நல்லா இருக்கேன்றதே ரொம்ப லோவா சொல்றீங்களே.
2: சரி, சூப்பரா இருக்கேன் மேம்.
1: சரி ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: திருமலை, அந்த படத்துல இருந்து வாடியம்மா ஜக்கம்மா அந்த சாங் மேம்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
2: தேங்க் யூ மேம், வாய்ப்புக்கு நன்றி மேம்.
3: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும்

எல்லைப் பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தித்துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும்

0: தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில்

0: மீட்பு பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: என்னப்பா ஹம்மிங்ல ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
2: திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
0: FM Rainbow புதுவை 102.8.

0: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரிமேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: 7:32:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். என்ன பாட்டு கேக்குறாங்க கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: கற்கண்டு பாகாய் கணிதம் சேனாய் காற்றலையில் களை படுத்துக் கொண்டிருக்கும் சிங்கார குரலினுமே சங்கீதா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமூர்.
0: நன்றி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அங்காடி தேர்வு வந்து கதைகளை பேசும் முடியாது ஒரு பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். காதல் கொண்டு கதை பேசும் புதிய பூவெல்லாம் உன் வாசம், உன் விழி கண்டு மொழி பேசும் என் மனமெல்லாம் உன் நேசம். சுடும் காதலில் சுகம் காய்ச்சலில் அங்காடி தெருவில் அப்படியே உன் அருகில், கதைகளை பேசும் விழி அருகில் நம் இதயங்கள் பேசும் இனிய மொழிகள். பாடல் ஒலிக்கட்டும் இந்த

0: ஓகே, உங்களுக்கான பாட்டு வருது கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நேர்ல நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க 2271760 2275230 என்ற இந்த நம்பர்ல.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 7:39 எட்டுநொடிகள் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், புவனகிரிலிருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன் மேம்.
2: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: விவசாயி மகம் படத்துல இருந்து காற்று அடிக்கும் நேரம் மேம், மனோ சித்ரமா வாய்ஸ்ல மேம்.
2: ஓகே, உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
3: நன்றி மேம்.

புனை அழைக்கிறது, இமை துடிக்கிறது, இதழ் அரிக்கிறது.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேர்களே, சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: ராவணன், இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து கல்வரே கல்வரே அப்படிங்கிற சாங். இந்த சாங்கோட மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சாங் ஒளிபரப்புறீங்களா மேம்?
2: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க. அழைப்புக்கு நன்றி.
3: தேங்க்யூ, பை மேம்.

0: 51:53 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்ல மாதிரிங்களா?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: ஜெயா மேம்.
0: ஓகே ஜெயா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு மேம்.
0: நன்றி நன்றி. ஓகே சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மேம் படம் பாஷா பாட நீ நடந்தால் நடையாது.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க. நன்றி.
1: தேங்க்யூ மேம். நன்றி மேம்.

6:52 நொடிகள் ஆயாச்சு. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில இருக்கும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சில பேர் பாடல் கேட்டிருப்பீங்க, இன்னும் ஒரு சிலரால பாடல் கேட்டிருக்க முடியாது. பாடல் கேட்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க, மீண்டும் நாளைக்கு 9:02 இருக்கு, காலை 9:02 இருக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு. அதுல நீங்க வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம், இல்ல லைவா கூட நீங்க போன் பண்ணி பாட்டு கேட்கலாம். எப்ப அப்படின்னா ஈவினிங் 6:20 இதே ஷோ மனம் விரும்புதே இருக்கு, அதுல நீங்க லைவா போன் பண்ணி பாடல் கேட்கலாம். சோ வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. மேலும் வளர்ச்சி மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்றும், முன்னேறிய நாடாக மேம்படுவதே நவீன இந்தியாவின் குறிக்கோள் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில், கடந்த 12 ஆண்டுகளில் தற்போது 3வது முறையாக தாம் ஆஸ்திரேலியா வந்திருப்பதாகவும், இருநாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் புதிய உயரங்களை எட்டி வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் கூறினார். முன்னதாக திரு நரேந்திர மோடி, திரு அல்பனீஸ் ஆகிய இரு தலைவர்களும் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் முக்கியமான கூட்டு பிரகடனம் ஒன்றில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மெல்போர்னில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிடுகிறார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவும், 2032 ஒலிம்பிக் போட்டிகளை ஆஸ்திரேலியாவும் நடத்த இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானதாக அமைகிறது. உயரமான மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கான மருத்துவம் குறித்து ஹிமாச்சல் மாநிலம் கீலாங் பகுதியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பணிகளுக்கு வரும் சனிக்கிழமை மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. நட்டா அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடன் விண்ணப்பங்கள் மீது 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்திய நேரப்படி இன்று 12:00 பிரிஸ்டலில் நடைபெறவுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்றிரவு பாஸ்டனில் நடைபெறும் 1வது காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மொரோக்கோ அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இதனால FM ரெயின்போ புதுவை 102.8

0: சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: படித்த சாதனை பெண்கள்,
4: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
4: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
4: FM ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16, 10 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்து தேவானம்.

நேரம் 9:37 37 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்து தேவானம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மகத்தி குரல்களில் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: ஏலே

நேரம் 9:53, 33 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:09:48 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கார்த்திக் மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:40 56 எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் இந்திரா திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:08. நேர்களே, இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. மனம் அது செம்மையானால் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டுரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் தொடர்

வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7/2 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7/25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தேவையற்ற பொருட்கள் சிக்கிக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷாம்லா அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நாம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நாடகத்துறையில் பயணம் குறித்து சி பிரமிளா மேரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜியா ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். இதில் பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை தடுப்பு மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி சர்குணாதேவி அவர்கள். 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் ராம்தங்க நகை மாளிகை. மீண்டும் 4:30 முதல் 5:00 வரை கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஜனா. 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். மேலும் காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். வானிலை அறிக்கை. மேற்கு மத்திய அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு மத்திய அரபிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். கர்நாடகா மற்றும் கேரளா கடற்கரை பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற வானிலை நிலவக்கூடும். ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்றுடன் கூடிய மோசமான வானிலை நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள் நேர்களே. நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.